நேரம் 5:32. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது மீரா திரைப்படத்திற்காக MS சுப்புலட்சுமி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் ஆடி மாதம் 30 நாள், 15 தேதி, ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது. நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: தன்னை மிகவும் நம்பி இருப்பவனுடைய மனைவியோடு உறவு கொள்ளும் தீயவர்கள் இறந்த பிணத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 143, அதிகாரம் பிறனில் விழையாமை.
1: விழுந்தாரில் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார்.
0: தன்னை மிகவும் நம்பி இருப்பவனுடைய மனைவியோடு உறவு கொள்ளும் தீயவர்கள் இறந்த பிணத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 143, அதிகாரம் பிறனில் விழையாமை.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம்பெறும். 6:45 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 6:50 தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். நேர்களே, இன்று காலை 7 புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் நடைபெறும் தேசிய கொடியேற்ற விழாவின் நேரடி ஒளிபரப்பு வளம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நேரடி ஒளிபரப்பு. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் வளம்பெறும். 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்று கேட்கலாம் பஞ்சாப் மாநிலம் லூதியானா நேரு ரோஜா தோட்டம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த வாராந்திர நிகழ்ச்சி இடம்பெறும்.

12:02 கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்று பெண் மனம் எதிர்பார்க்கும் சுதந்திரம் என்ன, இந்த தலைப்பில் தான் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. ஒரு மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் இன்று கேட்கலாம் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் வாழை இலையின் மருத்துவ நன்மைகள் பற்றிய தகவல்கள் வழங்கப்படும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி இடம்பெறும். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை, பாடல், இடம்பெற்ற திரைப்படம், பாடல், உங்களுடைய பெயர், ஊர், இதெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மூன்று 2 திரையறிவி நிகழ்ச்சி விளம்பரம். மாலை 4:02 பொதிகை தும்பி கேட்கலாம். 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி விளம்பரம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள் இடம்பெறும். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். ஏழு 30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி விளம்பரம். நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கடிதம் வழியாக கேட்டிருப்பாங்க, அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கிருக்கிறீங்க. 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை கேட்கலாம். வேலை வாய்ப்பு சார்ந்த தகவல்கள் உங்களுக்காக இடம்பெறும். 9:00 தேசபக்தி திரை இசை பாடல்கள் விளம்பரம்.

நேர்களை இன்று இரவு 9:30 மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் இருந்து ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் வலம்பெறும்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தொலைபேசி வழியாக விரும்பி கேட்கலாம். நேர்கள் அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132. இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். அப்படி இல்லைனா 0462-256-1133 இந்த எண்ணுக்கு அழைக்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: திட்டமிட்டு செயல்படும் போது திசைகள் கூட நம்மை வணங்கி நிற்கும். பிறப்பு முதல் முடிவு வரை திட்டமிட்டால் குழப்பமில்லாமல், திண்டாட்டமில்லை, அச்சமில்லை, ஆர்ப்பரிக்கிற எண்ணமில்லை. உழைப்பு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது, திட்டமிடல் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே திட்டமிடுவதை நாம் நம்முடைய முறையாக, செயல்பாடாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். நிறைய பேர் ரயில் பயணத்திற்கு, விமான பயணத்திற்கு, பிற முக்கியமான அலுவலகங்களுக்கு செல்கிற போது எல்லா பொருளையும் எடுத்துக்குவாங்க. பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க, ரயில் டிக்கெட்டை விட்டு போயிடுவாங்க, அலுவலகத்துக்கு போன முக்கியமான கோப்பை வச்சுட்டு போயிடுவாங்க. இதனுடைய விளைவாக அவர்கள் திண்டாடக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அவங்ககிட்ட திட்டமில்லை, இது எதை எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிற எண்ணம் பலருக்கு வருவதில்லை. சோம்பலாக இருப்பதன் காரணமாக அவர்களால் அதை செயல்படுத்த முடிவதில்லை. அதனால் அவர்கள் திண்டாடுவது மட்டுமில்லை, தேவையில்லாத மனக்குழப்பம், அலைச்சல் மனதில் வந்துவிடுகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல, எது நன்மை எது தீமை, எதை எடுத்து செல்ல வேண்டும், எது எப்படி பயன்படும் என்று திட்டமிடுகிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒன்றும் இல்லைங்க, மண்ணுக்கு அடியில் ஒரு விவசாயி ஒரு விதையை போடுவார். அந்த விதை என்ன பண்ணும், மண்ணுக்கு அடியில் போயிடுச்சேன்னு சும்மா இருக்காது, அங்கே இருக்கிற காற்றையும் நீரையும் உறிஞ்சி வளர்ந்து அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு அது வெளியே வரும். அதற்கு காரணம் அந்த விதை திட்டமிடுகிறது. விதை திட்டமிட்ட காரணத்தால் அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு மேலே அது செடியாக முளைக்கிறது, முளைத்து பயன் தருகிறது. அப்போ ஒரு விதை நமக்கு ஒரு வீரிய சிந்தனையை சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி திட்டமிட்டு விவசாயம் செஞ்சு கொடுக்கறதுனால தான் நெல் விளைஞ்ச உடனே பார்த்திங்களா, வரப்பில் முற்றிய நெற்கதிர் அப்படியே வந்து அந்த வரப்பு மேலே சாயும். வரப்பு மேலே போய்கிட்டு இருக்கிற அந்த உழவனுடைய காலில் நெல்மணி படும். அந்த நெல் நினச்சிக்குமா, என்னை வளர்த்து ஆளாக்கி அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி என்னை வளர்த்து இந்த மக்கள் பயன்பெற வேண்டும், பசியார கொடுக்க வேண்டும் என உழைத்த உழவனே, உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று தன்னை வளைத்து உழவனுடைய காலில் வணங்கி நிற்கும் என்கின்ற செய்தியினை புலவர்கள் வடித்திருப்பார்கள். அப்படி அந்த விதை கூட நமக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் எல்லாம் அதை மறந்துவிட்டு திட்டமிடாத இருந்த காரணத்தால் மிகப்பெரிய அவலங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். மண்ணுக்கடியில் போடுகிற விதை கூட திட்டமிடுகிற போது மானுட சமூகத்தில் பிறந்த நாம் திட்டமிட மறக்கிறோம். இன்றிலிருந்து நீங்கள் திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த திட்டம்தான் உங்களுக்கு புதியன படைக்கும். மூளையில் கிடக்கும் வாலிபனே, நீ முதிவில் வேலையை தேடுகிறாய் என்கின்ற நிலைமை அண்மை காலத்தில் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக இளைஞர்கள் சோம்பலில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சோம்பலை உடைத்தெறிவதற்கு ஒரே ஒரு வழி, திட்டம். அந்த திட்டத்தை மனத்திரையில் பதிய வைத்தால் உங்களுக்கு வெற்றியின் வரவு நிச்சயம். வாழ்க்கையில் இனி துன்பமில்லை, நல்லவை தினமும் நடக்கும், நானிலம் உங்களை வணங்கி நிற்கும், உண்மைகள் வந்து உயர்ந்து நிற்கும், ஒரு வாக்குகள் தினம் தினமும் வெற்றியாக மாறும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேர்களே, சைபாளின் இன்று ஒரு தகவல் காலை 6:45 ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபாள். அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். புன்னகை என்பது நாம் மற்றவர்களுக்கு தரும் அழகான ஆன்மீக பரிசாம். அது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் மன அமைதியை தருமாம். இன்று உங்கள் புன்னகையால் உலகை அழகாக்குங்கள்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. சைபாலி நின்று ஒரு தகவல் காலை 6:45 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நம்பிக்கையோடு விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் விருட்சமாகுமாம். உங்கள் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நல்ல பலனை தருமாம். இறையருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்குமாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. உள்மன அமைதியே உலகின் மிகப்பெரிய செல்வமாம். தியானமும் இறை வழிபாடும் மனதை என்றும் தெளிவாக வைக்குமாம். இன்றைய நாளை அமைதியான மனதோடு கொண்டாட வேண்டுமாம்.

சைபாலின் இன்று ஒரு தகவல் காலை 6:45 ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நன்றி சொல்லும் உள்ளத்திற்கு இறைவன் நன்மைகளை பெருக்கி தருவாராம். கிடைத்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் மகிழ வேண்டுமாம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள் உங்கள் கையில் இருக்கிறதாம்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நேரம் 6:37. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. தர்மமும் கருணையும் நிறைந்த வாழ்வே உண்மையான ஆன்மீகமாம். பிறர் மனம் குளிர வாழும்போது நம் வாழ்வும் செழிக்குமாம். இன்றைய நாளை நற்செயல்களோடு தொடங்குங்கள்.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: இந்த உலகத்துல கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தா நம்ம பாட ஆபத்து. ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வருது, ஐயோ பாவம் நாய் தானே கடிச்சிட்டு

0: கூட்டம் அப்படின்னு காலையாக காட்டிகிட்டு இருப்பீங்க. அறிவு வேலை செய்யணும், அப்புறம் தான் கருணை காட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும். ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார், இருட்டி போச்சு, ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல, ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிர்ந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டிச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்கா அக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புளியை விடலை, விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே, நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது, அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இப்போ தான் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குதே, துப்பாக்கியோடு அந்த ஆள் வர்றதை பார்த்ததும் நம்ம பெரியவர் ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டார். இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா, சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன், இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன், என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா, ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்போவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன், புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார், சரி நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா, என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி அது மாதிரி வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது, என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான், ஐயா எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்புனான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது, புலியை விட நீ உயர்ந்தவன், நீ வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருப்ப, அது வாழ்ந்தால் பல பேருக்கு கெடுதல் பண்ணும், அதனால் நீ தான் வாழணும், ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்காலை பிடிச்சிக்கிறேன், நீ புளியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புளியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புளியும், நல்ல வேலை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதில் எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சிக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரா அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயா கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில்
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ

0: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
5: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:51. நேர்கள் இனி கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள்.

0: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ.
1: வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும்.
0: மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ.
1: சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும்.
0: சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து

ராஜ்கமல் சர்மா, நரேந்திரநாத், கிரண்பால் சிங், விஷ்ணு ஆனந்த் திவாரி, அதுல் குமார், ஹேம்ராஜ் மீனா, விஷால் குமார் அண்ட் அபிஷேக் குமார். ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ரீமதி மணிஷா ஜெயின், ப்ரோக்ராம் ஹெட் விவேக் குமார் தோமர், துஷார் பராஷர், ஷானவாஸ் கான், பகவதி சரண் போகண்டி, ஜெகமோகன் சிங், ஓவரால் கோஆர்டினேட்டர் பிரமோத் குமார் வத்ஸ், அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை கோ காமெண்டேட்டர்ஸ் Munish Jolly and Anoop Kaur, this is Kaushik Rai taking you back to the studios of Akashvani. Namaskar, Vande Mataram, Jai Hind!

நேயர்கள், இதுவரை புதுடெல்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் நடைபெற்ற 80வது தேசிய கொடியேற்ற விழாவின் நேரடி ஒளிபரப்பு கேட்டீர்கள். நேரம் 9:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. சுதந்திரம் இந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது நம் தேசத்திற்காக தங்கள் உயிரையும் வாழ்க்கையும் அர்ப்பணித்த தியாகம் செய்த தியாகிகள் மற்றும் வீரர்களோட நினைவு தான். நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டுருக்குறோம். அப்படி நம்ம எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்ட மாதிரியே நம்ம வாழ்கிறதுக்கான எல்லா சுதந்திரமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு இரத்த துளிகள் இருக்குது அப்படின்றது நம்மால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். நாட்டிற்காக தங்களுடைய குடும்பத்தையும் சொந்த வாழ்க்கையும் மறந்து போராடிய அந்த தியாகிகளின் நினைவுகளை நம்ம எப்போவுமே பண்ணிட்டுருக்குறோம், நினைச்சு பார்த்துட்ருக்குறோம். அப்படி சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களின் தியாகங்கள் இன்று அவங்களுடைய தியாகங்கள் போற்றப்படுகிறதா அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே பேச போகிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும் 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகம் போற்றப்படுகிறதா அப்படின்றது தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடலையும் கேட்டு வந்துருங்க. ரெயின்போ 102.6.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 80வது சுதந்திர தின விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகங்களின் தியாகங்கள் மதிக்கப்படுகிறதா போற்றப்படுகிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்க 0462256113 என்கிற எண்ணிலையும் 0462261133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்களிக்க வர முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே கே தாமஸ். நேயர்களுக்கும் அனைத்து எல்லோருக்கும் இனிய 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
0: வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள்.
1: ஐயா, என்னதா தியாகங்கள்
0: போற்றப்படுகிறதா?
1: கட்டாயம் போட்டுதான் செய்யறாங்க ஐயா.
0: நிச்சயமா, எந்த வகையில
1: எந்த தியாகத்தையுமே போட்டுதான் செய்யறாங்க. அதான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களும் சரி, இரத்த தானம் செய்தவங்களும் சரி, ஒரு விபத்துல ஒருத்தரை காப்பாற்றினவங்களும் சரி, அது இப்ப இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்தை பற்றி மட்டுமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த தியாகிகள் திருப்பூர் குமரன் எல்லாம் இன்னும் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு அவரை கவனிச்சு அவருடைய செயல்பாடு, வாவுசி செட்கிழுத்ததை எல்லாத்தையுமே அவர்

0: ஒருத்தருடைய தியாகங்கள்
1: போற்றப்பட்டுதான் இருக்கு.
0: சிவா சுப்பிரமணிய சிவா இருக்காரு, அவங்களெல்லாம் எல்லாருமே போற்றதான் செய்யறாங்க.
1: நிச்சயமா
0: போற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக சொல்லி முடிக்கிறேன்.
1: நன்றி ஐயா, நிகழ்ச்சிகள் நமக்கு நன்றி. போற்றப்படுகிறது இன்றும் எண்ணற்ற போராட்ட தியாகிகளின் உணர்வுகளும் சரி, அவங்களுடைய தியாகங்களும் சரி, அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து கடத்திட்டு தான் இருக்கிறோம். போற்றப்படுகிறது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நிகழ்ச்சியில் எடுத்து நம்ம கூட பேச காத்துட்ருக்குறேன். நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
1: சுதந்திர போராட்டத்தியாக போட்டுக்கிறோமான்னு கேட்குறீங்க.
0: தியாகங்கள் போற்றப்படுகிறதா?
1: ஆமாம்.

0: யங்களும் போட்டணும், அவர்களையும் போட்டணும் ஐயா.
1: நிச்சயமா ஐயா.
0: ரெண்டு பேர்த்தையுமே போடணும். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முதல் குரல் கொடுத்தவர் வந்து நம்ம தென் மாவட்டத்துல புலிக்கேவர்.
1: நிச்சயமாக.
0: ஆமா. அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் வாஞ்சிநாதன், ஐயா சிதம்பரம் பிள்ளை, எட்டயபுரத்து கவிஞர் பாரதியார், ஆமா தியாகி விஸ்வநாத தாஸ், முத்துசாமி ஆச்சாரி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் சுதந்திரத்துக்காக போராடி போராடி இருக்காங்க.
1: அவங்களோட தியாகங்கள் இன்னும் நம்ம போரிட்டு தான் இருக்கிறோம்,
0: போட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சொத்து பத்தை அழிச்சு நாட்டை மீட்டணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்க ஐயா. கடைசியில ஒண்ணுமில்லாம இறந்துருக்காங்க ஐயா.
1: இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேட்டையில இருந்து சாலிகா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: போற்றப்படுகிறோம், இன்னமும் பண்ணணும், தலைமுறைகளா அது இருக்கணும் அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தியாகம் பண்றது வந்து மறக்க முடியாத விஷயங்கள்.
1: ஆமா.
2: ஏன்னா அது என்னைக்குமே இருக்கும், நம்ம தலைமுறைகளுக்கும் அது கொண்டு போகணும், ஆனா ஊடகங்களும் அதை கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க.
1: அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. போற்றப்படுகிறது அப்படின்ற
2: போற்றப்படுகிறது.
1: நிச்சயமா. நன்றிமா. நன்றி.
2: நன்றி. நன்றி.
1: நன்றி. தியாகங்கள் போற்றப்பட்டு தான் இருக்குது இன்னி வரைக்குமே. அடுத்த தலைமுறைக்கு ஊடகங்கள் வழியாகவும் நம்மளுடைய சொல்வழி மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் நம்ம வந்து கடத்திட்டு போயிட்டுருக்குறோம். இது காலங்காலமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற நேயர் யார், எங்கேருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். நேரம் 9:39 வணக்கம்.
3: வணக்கம், வாழ்க வளமுடன். நெட்டேரியிலிருந்து சாந்தி.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: போற்றப்பட வேண்டும் கண்டிப்பா. குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி தரணும்.
2: குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம தியாகங்களை கொண்டு போயிட்டு தான் இருக்கணும்.
3: அவங்க கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்.
2: நிச்சயமா,
3: அதனால அதை எப்பவுமே நம்ம நினைக்கணும்,
2: நினைக்கணும், நினைவு கூறணும்.
3: சுந்தராம்பாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, தியாகி, திருப்பூர் குமரன், கப்பல் ஓட்டி தமிழை, இவங்களை எல்லாம் நம்ம எப்பவுமே நினைக்கணும்,
2: நினைக்கணும். நன்றிமா, நன்றி இணைப்பில்
3: இணைந்து.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் இனிய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகளோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எண்ணற்ற தியாகிகளின் வீரத்தாலும் அவங்களுடைய கடினமான உழைப்பாலும் வந்து கிடைத்தது சுதந்திரம். ஆனா அத்தனை பேரும் போற்றப்பட வேண்டும் தான் என்னுடைய எண்ணம். ஒரு சில பேர் தான் தெரியவே தவிர எண்ணற்ற தியாகிகள் இருக்கிறாங்க. அந்த பட்டியலை சொல்ல போனா கூட 1 மணி நேரம் ஆகும். அதனால அத்தனை பேரும் போற்றப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி.
2: நிச்சயமா. ஊர் மற்றும் பெயர்?
4: குமரி மாவட்டம் இரணியல், ஜெகதீசன் ஐயா.
2: ஓகே, நன்றியா, நன்றி. சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகங்கள் வந்து போற்றப்படுகிறதா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம நேயர்கள் எல்லாரும் பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் அப்ளை.
2: ஆனந்த பொங்காற்ற நிகழ்ச்சியில் இன்று சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகங்கள் போற்றப்படுகிறதா அப்படின்ற தலைப்பில் தான் நேர்கள் எல்லாரும் தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற நேயர் யார், எங்கேருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவை நல்வாழ்த்துப்பதோடு வீரவனத்தூர் கணேசன் புருஷோத்தம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: வணக்கம். அதாவது சுதந்திரம் வந்து நம்ம நாடு வந்து அடைஞ்சிருக்கு. அந்த சுதந்திரம் உண்மையான பொருள் என்னன்னு ஒரு பல அறிஞர்கள் சொல்லிருக்காங்க சார்.
2: அது
3: என்ன தெரியுமா, மக்கள் வந்து நிம்மதியா ஒழுக்கத்துடன் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கறது அறிஞர்களுடைய கருத்து ஐயா. ஆக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சுதந்திரம் நம் நாடு தினவிழா கொண்டாட்டத்தோட மக்கள் வந்து மக்கள் நலனோட இருக்கணும் அப்படிங்கறது சுதந்திரத்தோட சேர்த்து நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஐயா.
2: நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மாவட்டம் லால் விளஞ்சம் கிடைச்சி பேசுறேன்மா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: வணக்கம், லால் விளஞ்சம் கிடைச்சி பேசுறேன். போற்றப்படுகிறதான்னு கேட்டிருக்கீங்க, இல்லைங்கிறதா என்னோட கருத்து.
2: எந்த வகையில ஐயா?
4: எல்லா வகையிலுமே.
2: எல்லா வகையிலுமே சொல்றீங்க.
4: ஏன்னா அவங்களோட பிம்பங்களை பாராட்டுறோம், அவங்களோட நினைவாற்றல் நம்ம நினைச்சுக்கிறோம். அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த அடிப்படை காரணம் என்னங்கிறது என்ன, அடிப்படையில யாரும் புரிஞ்சுக்கல. பாரதிய அதுக்குண்டான எதிர்பார்ப்பு படிதுக்கான எதற்கவா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேங்கிறது ஒரு திரைப்பட பாடல்ல எல்லா விவரம் சொல்லுவாரு. மக்கள் என்ன நினைக்கிறேன்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது எதிர்மறையான சிந்தனைக்கு தான் சுதந்திரம் இன்னைக்கு பெற்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். சேர்த்து
2: போற்றப்படவில்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கு.
4: உண்மை உண்மைதான், உண்மைதான். அதே சமயத்துல சுதந்திர தினம் இன்னைக்கு கொண்டாடினால் கூட கோட்டையில கொண்டாடக்கூடிய எத்தனை நிலை இருந்தாலும் 5

0: அடுக்கு பாதுகாப்போட தான் அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். அந்த வகையிலே நம்மளுக்கு அதோட நிலைகள் எப்படி இருக்குறத அறிஞ்சுக்கிறது என்னோட கருத்து. வாய்ப்பு
1: நன்றி. நன்றி. இணைப்பில் நடந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த வாழ்க்கை கேட்கலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கிட்டத்தட்ட வந்தாச்சு. நிறைவு பகுதியில நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தியாகிகளை நினைவு கூறுறான். அதாவது அதிகமான பேர் நினைவு கூறுறதுல
1: அதிகமான பேர்
2: ஒரு 10 பேர் நினைவு
1: கொண்டிருக்கிறான்.
2: மாவீரன் மருதநாயகம், கமலாசன் சினிமா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா மாவீர மருதனா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர்ல பிறந்தவர். மருதநாயகம் அவருடைய பேர் வந்து முகமது யூசுப் கான் சொல்லி, அவர் வந்து பாளையத்துக்காரில நண்பர்கள் ஆக்கி வந்து மதுரையில வந்து ஆங்கிலேயர் கண்ணில் விரல விட்டு ஆடுறவர். 2 வருஷம் அவர் தொடர்ந்து போறாரு. அவரை அரெஸ்டே பண்ண முடியல. கடைசி நேரத்துல வந்து சூழ்ச்சிக்காரர்கள் வந்து அவர் காட்டி குத்துறாங்க. அவர் தொழில இருக்கும்போது அவரை மறைமுகமா வந்து பிடிச்சு கொண்டு போய் ஒரு பெரிய மாமட்டத்துல தூக்குல போடுறாங்க. அந்த தூக்குல போனா அவர் மூச்சு பயிற்சி பழக்கம் இல்லாதனால 2 தடவை அதுல இருந்து மூச்சு பயிற்சியை தப்பிச்சிடுறாரு. 3வது தடவை இயல்பாய் வந்துட்டு சரி நான் தூக்கையில முத்தமிடஞ்சு தூக்கையில ஏத்துக்கிட்டாரு. திருப்பி உயிரோட வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக வேண்டி தலையெழுத்தி திருச்சிக்கு மத்த உடலுக்குள்ள விட்டு தஞ்சாவூர், திருவிதாங்கூர், ராஜபாளையம் எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள். இன்னைக்கு அவருக்கு நினைவிடம் வந்து மதுரைக்கு பக்கத்துல சம்மட்டிப்பட்டுல இருக்குது. இவரா அதிக நமக்கு தெரியறது கிடையாது.
1: அதே மாதிரி
2: மன்னர் பகதூர் ஷா மொகலாயம்ல கடைசி மன்னர் பகதூர் ஷா வந்து ஆங்கிலேய எதிர்த்த ஒரே காரணத்துக்காக வேண்டி பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டாரு. நாடு கடத்த அவருடைய கல்லறையில இன்னைக்கும் எழுதி இருக்குது. ஆறு நிலம் என்னுடைய நாட்டு தாய் நாட்டில் கிடைக்கவில்லை, என்ன அடக்கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம பிரதமர் ராஜீவ் காந்தி அங்கே போயிருக்கு அந்த வாசகத்தை.
1: நன்றி நன்றி.

0: நன்றி
1: அவர்களே.
0: ஐயா நன்றிங்க ஐயா, நிறைய தகவல் நம்ம கொடுத்துருக்கோம்.
1: ஒரு சின்ன சம்பவம்
0: இல்லை, நம்ம அடுத்த நேயருக்கும் வழி விட்டுடலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிக்கு.
0: ம், சொல்லுங்கம்மா.
2: அதாவது போற்ற படத்தை பார்த்தீங்க? விழிப்புணர்வு இல்லாம இருக்கோம். இப்ப எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறோம், பள்ளிகள்லயும் ஆசிரியர்களும் அதை குடிக்கிறாங்க, வீட்டுல பெற்றோர்களுமே அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுலதான இருக்கு
0: பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கிறார்கள்.
2: எல்லா இடத்துலயுமே நம்ம சொல்லிக் கொடுக்கறோம், போற்றப்படுறோம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா. அது மாதிரி எல்லாருமே பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்து ஆசிரியர்களும் அதை ஊக்குவிச்சா எப்பவுமே கடைசி வரைக்கும் போற்றப்பட்டுதான் இருக்கு.
0: நன்றிங்கம்மா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நேர்களே, இன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துகிட்ட நேர்கள் எல்லாருக்கும் சூப்பராகவே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. நேரம் காலை 10:02 நீங்கள் கேட்க போகிறீங்க மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்பாடலை நிகழ்ச்சியில் கேட்கறதுக்கு 04-6-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும் 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: நேர்களே, காலை 10:02 கேட்கலாம் மனம் விரும்புதே நெய்யர்பிப்பு பாடல் நிகழ்ச்சி. நெய்யர்பிப்பு பாடல் கேட்கறதுக்காக 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அழைக்கலாம்.

இன்று மதியம் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உங்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்கள் மற்றும் நிலைய கலைஞர்கள் மற்றும் அனைத்து நேயர்கள் உறவுகள் அனைத்து நேயர்களுக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள்மா. ஈரோடு சூரம்பட்டி விலாசி இளங்கோ.
0: கண்டிப்பா உங்களுக்கும் சொல்லுங்க. பாரத விலாசில
1: நாடு என் வீடு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா. தோன்றதுக்காக அந்த பாடலுமா.
0: நன்றி.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதாவது உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அஞ்சல் நிலையங்கள் இருக்கக்கூடிய நாடு எது? அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வெச்சால்பட்டிலேருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ரேணுகாதேவியம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ராஜபாட் ரங்கத்துறையிலிருந்து இங்கிலாம் சிந்தாபார் அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? அதிக எண்ணிக்கையில உலகத்திலேயே அஞ்சல் நிலையங்கள் எந்த நாட்டில் இருக்குதுன்ட்டு?
1: இந்தியா.
0: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இந்தியாவில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான அஞ்சல் நிலையங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தால் ஏரியில் மிதக்கும் அஞ்சல் நிலையமும் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் பெரும்பாலான கிராமப்புற மக்களை இணைக்கக்கூடிய முக்கிய தகவல் தொடர்பு கட்டமைப்பாகவும் இது திகழ்ந்துட்டுருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: இந்துஸ்தான்

நவசக்தி பெற வேண்டும், ஆர்ப்பாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை

மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு, துணிந்திடும் மனம் உண்டு, சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு.

0: 10:15 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடக்கூடிய வாய்வு என்ன வாய்வு? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அம்மா ஸ்ரீவை கோமதி அவர்களுக்கும் உற்சாகமான 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: சொல்லுங்க உங்க மனம் விரும்பிய பாடல.
1: பட்டம் கப்பலோட்டிய தமிழன். வெள்ளி பனிமலையின் நீருளாடுவோம், இங்கு வேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பாரையார் பாடல அனைவருக்கும் போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: கேள்கம்மா.
0: தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடக்கூடிய வாய்வு எந்த வாய்வுன்ட்டு?
1: ஆக்சிஜன்மா.
0: ஆக்சிஜன். சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. தாவரங்கள் பகல் நேரத்தில் சூரிய ஒளி மற்றும் நீரை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனையோட முதன்மையான ஆதாரமே இந்த தாவரங்களாக தான் இருந்துகிட்ருக்குது. இரவு நேரத்தில் பெரும்பாலான தாவரங்கள் ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும். நிகழ்ச்சியில் இப்போ வருது பாடல், கேளுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:20 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புது நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். அதாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித கணினி என்று அழைக்கப்பட்ட இந்திய பெண்மணி யார்? இதுதான் கேள்வி. நேர் யார், இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கிலிருந்து கணேசன் பேசுகிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சிந்து நதியின் இசைங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: கேளுங்க.
0: அதாவது மனித கணினி, ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்திய பெண்மணி யார்? ரெண்டு ஆப்ஷன் வேணால் சொல்லவா உங்களுக்கு?
1: கொடுங்க.
0: சகுந்தலா தேவி, கல்பனா சாவ்லா.
1: சகுந்தலா தேவி.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்க மேடம்.
0: நிகழ்ச்சியில் அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. சகுந்தலா தேவி வந்து எவ்வித கருவியும் இன்றி மிக கடினமான கணித கணக்குகளையும் கூட ஒரு சில வினாடிகள்லேயே அவங்க மனசில் வந்து கணக்கிடும் ஆற்றல் வந்து அவங்களுக்கு உண்டாம். 1980 13 இலக்க எண்களோட பெருக்கற்பலனை வெறும் 28 வினாடிகளில் சரியாக சொல்லி கின்ன சாதனை கூட படைச்சாங்களாம். கல்பனா சாவ்லா வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண்மணி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அவங்கள. சகுந்தலா தேவி இவங்களை தான் மனித கணினி அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ வருது பாடல், கேளுங்கள்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐயே சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி.

0: प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
3: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
2: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
3: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
2: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
3: இச்சலுகை 2026 August 1 to 90 நாட்களுக்கு மட்டுமே.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
3: கண்டிஷன் சப்ளை.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பத்து மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். விண்வெளியில முதன் முதல்ல வளர்க்கப்பட்ட காய்கறி இது, இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: கோயம்புத்தூர் கருமத்தப்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
6: வெள்ளிங்கிரி சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
7: அதுக்கு முதல்ல அனைவருக்கும், உங்களுக்கும் மற்றும் அல்ல அனைவருக்கும் 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
6: உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
7: மிக்க நன்றி. இன்னைக்கு அசுரன் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுங்க.
6: நல்ல பாட்டு கொடுத்துருவோம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
7: உருளைக்கிழங்கு மேடம்.
6: சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி. 1995 நாசா மற்றும் விஸ்கான்சின் பல்கலைக்கழகம் இணைஞ்சு விண்வெளியில் உருளைக்கிழங்கை வந்து முதன் முதல்ல பயிரிட்டாங்களாம். புவியீர்ப்பு விசை இல்லாத சூழலில் தாவரங்கள் எப்படி வளருது அப்படின்றத ஆராயறதுக்காக இந்த பரிசோதனையும் செஞ்சுருக்கிறாங்க. இது மூலமாக எதிர்கால விண்வெளி பயணங்களில் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான உணவை அங்கேயே தயாரிக்கக்கூடிய வழிமுறையும் வந்து எப்படி எப்படி அப்படின்றதெல்லாம் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:35 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு எது? இதுதான் கேள்வி. நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வாங்க சந்திரசேகர் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முதற்கண் நம்மளுடைய அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க நிகழ்ச்சியில பாடல் சொல்லுங்க.
1: ஆமா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஆட்டோகிராஃப் இந்த திரைப்படம். இதுல இருந்து மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா அந்த பாடல் ஒலிபரப்புங்க மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா, உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு எதுன்னு? நன்றி. கனடா நாடு சுமார் அங்கதான் வந்து 2,82,080 km நீளம் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதன் கடற்கரை வந்து பசபிக், அட்லாண்டிக், ஆர்டிக் இந்த மூன்று பெருங்கடலையும் தொட்டு செல்லக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குதாம். இந்தியாவோட ஒப்பிடும்போது கனடாவோட கடற்கரையோட நீளம் சுமார் 26 மடங்கு அதிகமாகும் இருக்குது. இப்ப வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலைய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு எது? நேயர் வந்துட்டாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க வாங்க சந்திரகலாமா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க?
0: அனைவருக்கும்
1: இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். அப்படியே சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து மஞ்சள் பூசும் வானம் தொட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? சூரியன் உதிக்கும் நாடு
1: நார்வே தானே மேடம்?
0: நார்வேன்னு சொல்றீங்களா? ஜப்பான் சரிங்களா? சரி, சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. ஜப்பானிய மொழியில் அந்த நாட்டோட பெயர் வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதோட பொருள் வந்து சூரியனோட தோற்றம் அப்படின்னு அர்த்தமாக. ஆசிய கண்டத்தோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர் வந்து உருவாகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நார்வே நாடு நள்ளிரவு சூரியன் நாடு அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
4: சிம் கார்டு இலவசம்,
3: அளவற்ற இலவச அழைப்புகள்,
4: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
3: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
4: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
3: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
4: கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
6: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
6: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்புந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம். மனித உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய முதன்மை உறுப்பு எது? நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம் நாடு படத்துல இருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: கண்டிப்பா நல்ல பேரை வாங்க வேண்டும் கொடுத்துடலாம் நிகழ்ச்சியில. உங்களுக்காக அந்த கேள்வி கேட்டேனே, கண்டுபிடிச்சிங்களா மனித உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய முதன்மையான உறுப்பு எதுன்ட்டு?
1: கல்லீரல் நினைக்கிறேன்.
0: ஓ, கல்லீரல் சொல்றீங்களா? சிறுநீரகம். சரிங்களா, நன்றி. ஆமாம், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. சிறுநீரகங்கள் தான் நாள்தோறும் சுமார் 180 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை அகற்றி சுத்திகரிக்க தான். அது மட்டும் இல்லாமல் இதயம் அப்படின்றது ரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்தக்கூடிய, அதாவது பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு தசை உறுப்பு மட்டும்தான். மனித உடலில் 2 சிறுநீரகங்கள் இருந்தாலுமே ஒருவர் ஒரே ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தோடையும் நம்மளால் வந்து வாழ முடியும். இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருக்கோம்.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: வாங்க, உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: நாகர்கோவில் உள்ளைநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், உங்களுக்கான கேள்வி சொல்லிடுவா. நீலக்கோல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோல் எது? ஓகே, அப்படியே பாட்டு சொல்லிருங்க.
1: படம் வந்து குங்குமத்தேவள். அதுல கவிஞர் வாரி பாடல், இசை இளையராஜா பாடியவர் மலைசத்துவன் வாஞ்சிரம் பத்தாளம் நெத்தி போட்டினுடைய பாட்டு.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். அதுக்கு பதில் பூமி சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பூமியோட மேற்பரப்பில் 71% நீர் சூழ்ந்து இருக்கக்கூடியதால் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது அது நீல நிறமாக காட்சி அளிக்கும் இல்லையா? சூரிய குடும்பத்தில் திரவ நிலையில் நீர் மற்றும் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கோள் அதோடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு காரணமாக சிவப்பு கோள் அப்படின்னு சொல்கிறோம். பூமியை நீலக்கோள் அப்படின்னு சொல்கிறோமா? ஓகே, இப்போ நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி இதை கேட்டு சித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம் இருந்த நிகழ்ச்சியே இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை குமுதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களை நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீரம் முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. கல்லையில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேரம் 11:03. நேர்கள் இன்று கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பாரதம்.

புகழ் பேசும் மணித்திருநாடு. நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம் முன்னவர்கள் அரும்பாடுபட்டு இரத்தத்தாலும் தியாகத்தாலும் அடைந்த சுதந்திரத்தை நினைவு கூர்ந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ரோஜா தோட்டம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் அவங்களோட தகவல்களை பகிர்ந்துக்க போகிறேன். பஞ்சாப் மாநிலத்தின் தொழில்துறை நகரமான லூத்தியானா அப்படின்ற நகரில் இருக்கக்கூடிய நேரு ரோஜா தோட்டம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி சில தகவல்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ரோஜா தோட்டமாக இருக்குது. 1967 நிறுவப்பட்ட இந்த தோட்டம் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவங்களோட நினைவாக பெயர் வச்சுருக்காங்க. அந்த லூத்தியானா அப்படின்ற நகரம் வந்து தொழில்துறை நகரமாக இருக்கிறதுனால எப்போவுமே ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். இரவுனாலும் சரி பகலாலும் சரி அப்படி ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில், அந்த நகரத்தோட மத்தியில் அமைந்திருக்கிறது தான் இந்த அமைதியான சோலையாக இருக்கக்கூடிய இந்த ரோஜா தோட்டம். இந்த ரோஜா தோட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவங்களோட பகிர்ந்துக்க போகிற நிகழ்ச்சியில் சொல்கிறான பாடலும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
6: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
7: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
6: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
7: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
6: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
7: கண்டிஷன் சப்ளை.
8: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப்படையில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
9: லூதியானா இருக்கக்கூடிய நேரு ரோஜா தோட்டம் பத்தி தான் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ரோஜா உற்பத்தியில் அது மட்டும் இல்லாமல் ரகங்களின் எண்ணிக்கையில் சண்டிகரில் இருக்கக்கூடிய ஜாகிர் உஷேன் ரோஜா தோட்டம் பற்றி தான். ரோஜா தோட்டம் தான் இருக்கையிலேயே ரொம்ப அதிகமான ரோஜா உற்பத்தியில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வட இந்தியாவில் மிகவும் புகழ் பெற்றது தான் இந்த நேரு ரோஜா தோட்டம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் இங்கே வந்து ரோஜா திருவிழா அப்படின்றத நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில்லாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பூக்கள் வந்து ஒரே நேரத்தில், அதுவும் ரோஜா மலர்கள் ஒரே நேரத்தில் பூத்து அந்த பூங்காவே, அந்த தோட்டமே வந்து ரோஜா பூந்தோட்டம் மாதிரியே சூப்பராக ஃபுல்லாகவே ரோஜா இருக்கிறதுனால அப்போது அந்த காலகட்டத்தில் ரோஜா திருவிழா நடத்துகிறாங்க. இதை பார்க்கவும் லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்களும் சரி உள்நாட்டவர்களும் சரி அங்கே போய் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை கொடுத்துருக்குறாங்க இளையராஜா, மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க பழனி பாரதி. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகள்.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: லூத்தியானாவில் இருக்கக்கூடிய சிவில் லைன்ஸ் அப்படின்ற பகுதியில் சுமார் 27 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த பண்டித ஜவஹர்லால் நேரு ரோஜா தோட்டம். இங்கு 1600 மேற்பட்ட ரோஜா வகைகள் வந்து இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் 17,000 மேற்பட்ட ரோஜா செடிகளை வந்து இங்கே நட்டு செடிகளாக ஆக்கி பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ரோஜாக்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வித்தியாசமான வகைகளும் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வித்தியாசமான வகைகளும் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ரோஜா திரைப்படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க SP பாலசுப்ரமணியம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961. ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆயே சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம். பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹேன் ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹேன். விக்ரம் வன் கி லான்சிங், $5 trillion கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் க்ராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹ்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா, ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இருந்து தான் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க தேவன், ஸ்ரீதிவ்யா மற்றும் பேபிமணி. மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து. இந்த பாடலுக்காக இசை கொடுத்துருக்குறாங்க S.A. ராஜ்குமார்.

இசையோடு என்றும். நேரம் 11:47. தொடர்வது திரை இசை நிகழ்ச்சி. முதலாவதாக குஷி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பாடல்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.

தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. காலையில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்க நேர்களே, இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண் மனம் எதிர்பார்க்கும் சுதந்திரம் என்ன, இந்த டாபிக்ல தான் இன்னைக்கு தோழிகள் பேச இருக்கீங்க. பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் வாழை இலையின் மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:02 திரையருவி, மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி, மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரு இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், இரவு 7:30 ஆசியஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெறும், இரவு 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இரவு 9:00 தேசபக்தி திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், இரவு 9:30 மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம், அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். இரவு 10:00 தொலைபேசி வழி சுகமான ராகங்கள் நேர்விருப்ப பாடல்களும் இடம்பெறும். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 என்ன நிகழ்ச்சிகள் வரம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
7: वंदे मातरम प्यारे देशवासी.

0: आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
1: பிஎஸ்என்எல் புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: செல்லப்பிள்ளை குழந்தைகள் முதல் பெரியவர்களை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசு நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
2: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
3: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
4: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
1: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, உதிரத்தில் உயிர் கொடுத்தவள், அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்த்தவள், ஆசிரியராக கல்வியில் ஆர்வம் கொடுத்தவள், பாசத்தையும் வீரத்தையும் கற்றுத்தந்தவள், நாட்டை காக்கவும் தீய சக்தியை நீக்குபவள், மருத்துவராகவும் கலை மகளாகவும் மகிழ்ச்சியை தருபவள், அனைவரின் பாராட்டையும் பரிசுகளுக்கும் உரிமையுள்ளவள், சாதனை புரிந்திட போரில் வென்றவள், சக்கரம் போல் பணிகளை செய்பவள், விண்வெளி ஆராய்ச்சிகள் பலவும் புரிந்தவள், விவசாய பணிகளை வீரத்துடன் செய்பவள், நல்ல உள்ளம் கொண்டவள், விமானத்தில் விமான பயணியாகவும் பணிகளை செய்பவள், அலுவலக பணிகளை அழுக்காமல் செய்பவள், விளையாட்டில் கல்வியில் வெற்றியும் பெற்றவள், தீமைகளை நீக்கும் நல்லெண்ணம் படைத்தவள், அனைவரின் நலனிலும் அக்கறை உள்ளவள் பெண். அந்த பெண்ணை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சுந்தர தின நல்வாழ்த்துக்களோடு இன்னைக்கு காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையும் திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க வந்துட்டேன்.
5: பெண்களின்
1: திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரியுமா?
5: பெண் சுதந்திரம். ஆமா,
1: அதாவது பெண்களுடைய மனம் எதிர்பார்க்கக்கூடிய சுதந்திரம் என்ன. நிறைய விஷயம்ல இன்னைக்கு வந்து பெண்கள் இண்டிபெண்டன்டா எல்லாமே பண்றாங்க, சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தா நல்லா இருக்குங்க. அதாவது வீட்டுல ஒரு விஷயம் கருத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தா நல்லா இருக்குங்க.
5: நான்
1: சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறதுக்கான உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து வெளியில சொல்லுங்க, அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் சுதந்திரம் இருக்கு. இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போறேன் அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன், அதை வந்து கேட்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு பெண்களுடைய வாழ்க்கையில. அதுல நம்ம பெண் தோழிகள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தான் கேட்க போறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாமா?
5: சொல்லிடலாம். 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கும் நீங்க டயல் பண்ணி உங்களுடைய பங்களிப்பை இன்னைக்கு நிகழ்ச்சியில தரலாம்.
1: முதல் தோழி யாரு அப்படிங்கறதையும் கேட்டுருவோம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கட்டாயம்
1: நன்றி.
6: நிச்சயமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: சொல்லிட்டு போனோம் இல்லையா,
1: நம்ம சொல்லிட்டு போனோம் சுந்தரம் இன்னும் கிடைக்கவே இல்ல,
0: அந்த சுந்தரம் கிடைக்கல அப்படிங்கறீங்க, அது கொடுத்துருங்க அப்படினு சொல்லி நாங்களும் உங்க வீட்ல இருக்கறவங்க கிட்ட சொல்றோம். ஓகேவா? நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. படிக்க என்னப்பா எல்லாத்துலயும் சுந்தரம் நிறைய கிடைச்சிருக்கு.
0: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
1: படிச்சு வேலை பார்க்க எல்லாம் இருக்கு, இந்த படிச்சு காலேஜ் படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் சுந்தரம் வேணும், வேலைக்கு போகணும்.
0: வேலைக்கு போகிறதுக்கு சுந்தரம் வேணும்.
1: ஒவ்வொரு வீட்டுல நடக்கத்தான் செய்து போக கூடாதுன்னு சொல்லத்தான் செய்தாங்க.
0: ஓகேமா, ஓகே ஓகே, சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி
2: முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அடுத்த தோழி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்டுருவோமா?
3: நிச்சயமா கேட்டுடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: மாற்றம் தான் வரவேற்க தகுந்த ஒன்று. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அதாவது எங்க வீட்டுலலாம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கப்பா. நான் வந்து எந்த விஷயத்தினாலும் ஒரு இண்டிபெண்டென்டா செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முதல்ல சொன்னவங்க நான் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய தோழிகள் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் கேட்போம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்கு விஜய், தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களின் வரிகள்ல சாதனா சர்கம் அவர்கள் பாடின பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்து

0: நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய சுதந்திரம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தோழிகள் சிநேகிதி நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல இண்டிபெண்டா இருக்கணும், இந்த விஷயத்துல ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா?
1: கேட்டுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் கோமதி, பழையங்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் ரெண்டு பேரும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மேடம், நம்ம பெண்களுக்கு இப்ப எல்லாத்துலயுமே சுதந்திரம் இருக்கு.
0: இருக்கு. சரி.
2: 95% நல்லாதான் இருக்கு. ஒரு 5% பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் நம்ம வெளியில பாதுகாப்பா போனாலும் நம்மளுக்குள்ள அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கல.
0: இல்ல,
1: எந்த விதத்துல சொல்றீங்க?
2: நம்ம பாதுகாப்பா
0: பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க.
2: திரும்ப முடியல,
0: வீடு திரும்ப முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறீங்க.
2: அதையும் மீறி தப்பு நடக்கிற தப்புகள் வந்துகிட்டேதான் இருக்கு.
0: அதெல்லாம் வந்து
2: நம்ம கொஞ்சம் மீண்டு வரணும். அந்த ஒண்ணுக்குதான் சுதந்திரம் தேவைப்படுது.
0: சரிமா, சரி, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐசுமா. வணக்கம் விஜய் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகாமா, சொல்லுங்க, நீங்க வந்து எந்த மாதிரியான சுதந்திரத்தை எதிர்பார்க்கறீங்க?
3: எல்லாத்துலயும் சுதந்திரம் வேணும். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சாலும் கூட குத்தம் குறை இல்லைன்னா அவங்களதான், அது சொன்னாதான் அவங்க என்னமோ நினைக்கிட்டு தோணுது. நம்ம விழுந்து விழுந்து என்னதான் இருக்கு, இதுதாங்க காம்பினேஷன். எல்லாரும் மனுஷங்க தான், காம்பினேஷன் எல்லாருக்கும் பொதுவா தெரியும். நம்ம என்னதான் செஞ்சு வச்சாலும் இது இப்படியா செய்வாங்கன்னு சொல்றப்போ வர்ற சுதந்திரம் பறி இழக்கிறத பாக்குறப்போ கஷ்டமா தான் இருக்கு.
0: அந்த கிச்சன்ல தான் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்களேன் அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்கேன். நீங்க
3: என்ன
0: இருக்கு அப்படிங்கறீங்க.

0: எல்லாம் பாக்கல.
1: நம்ம கருத்தை ஏத்துக்கிறாங்க, நம்ம ஒண்ணு சொன்னா கேக்குறாங்க. அதனால பெண்களுக்கு முன்னாடி விட 100% இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப
1: பேசவே வாய்ப்பு இருக்கு வானொலியில. இதை விட என்னங்க வேணும்?
0: சூப்பருங்க, நன்றிங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றிமா, நன்றி. அதாவது பேசுறதுக்கு முதல்ல சுதந்திரம் கொடுக்குறாங்க, அதுவே வந்து ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பரம், அதனை தொடர்ந்து பாடல் இதுவும் வந்துட்டே இருக்கு. உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில், நமதுகுமார் அவர்களுடைய வரிகாரில், சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதோ.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்கள் கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பெண் மனது எதிர்பார்க்கும் சுதந்திரம் என்ன அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே சூப்பரான அட்டகாசமான கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தா வரக்கூடிய நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க
3: கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: ஓகே, பேசுறதுக்கு தான் தயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: அப்போ மாமியார் கணவரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். இப்ப உள்ள எங்க ஜெனரேஷன்ல ஆணும் பொண்ணு வேலைக்கு போறாங்க, பொருளாதாரத்துல அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு பெண்ணுக்கு சுதந்திரம் இப்ப இருக்கு. என்னை விட என் பொண்ணு நல்ல ஃப்ரீடமா இருக்கா, எங்க வேணாலும் ஒன்னா போறாங்க, ரெஸ்டாரண்ட் போறாங்க, எதுவும் ஆர்டர் போடுறாங்க. அதனால பெண்ணுக்கு இப்ப சுதந்திரம் இருக்கு.
3: ஓகே, சூப்பர், சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி மகிழ்ச்சி போனதுக்கு. நன்றி விஜய். நீங்க சொல்லுங்க, அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
2: சுதந்திரம் அப்படின்றது நம்ம கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இல்லாம அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி அவங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பொருளாதாரம் தான். அந்த பொருளாதார அறிவு, அந்த ஒரு திடம் மட்டுமே இருந்துச்சுன்னா அதுவே தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துரும். அதுல இருந்தே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். பொருளாதாரம் முக்கியம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருளாதார அறிவு அப்படின்றது இண்டிபெண்டன்சி இருக்கணும்.
3: அதாவது ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய். அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிருச்சு. இவங்க சொல்றாங்க, அதாவது அந்த காலத்துல 70-80களில் எல்லாம் வந்து நிறைய எங்களுக்குலாம் ஃப்ரீடம் இல்லை, இப்போ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கவனிச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் குட்டி குழந்தைங்க கிட்டே வந்து சொல்லுவாங்க, என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க, ஒரு இடத்துல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் ஒரு குழந்தை
2: அப்படிங்கிறது. நடக்குது,
3: அதேதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தோழிகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க, ஆப்ல கேக்குறாங்க நினைக்கிறேன். நம்ம பேசுறதே நமக்கு கேக்குது. வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தரிதா.
3: பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குனு எடுத்துட்டோம்.
5: இல்ல, நான் வரலன்னு பாத்துட்டு தான் வரல.
3: சொல்லுங்கம்மா.
5: சொந்தம் கிடைச்சிட்டு
3: போட்டேன்.
5: அப்புறம்
3: பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறது பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்களும் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிமா.
2: நன்றி
3: நன்றி நன்றி. கண்டிப்பா, அது படிச்சவங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு சுய தொழில் வந்து

0: உங்களுக்கு
1: ஆமாம்
0: தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஈடுபடும் போது கண்டிப்பாக அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய தொழில் பண்ணக்கூடிய தொழில் முனைவோர்கள்லாம் இருக்காங்க, பெண் தொழில் முனைவோர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்களில் சுதந்திரம் இருந்தாலும் இவங்க சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்து இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது
1: இருக்கு.
0: அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வருது. இளையராஜா அவர்களுடைய இசையில், முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் சித்ரா அவர்கள் பாடின பாடல் இதோ கேட்டுவாங்க. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து இதோ

0: நேரம் சரியா 12:41 ஆகிட்டு இருக்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண் மனம் எதிர்பார்க்கக்கூடிய சுந்தரம் என்ன, இதை பற்றி தான் தோழிகள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது சுதந்திரம் அப்படிங்கறது வந்து யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதுவும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க, கலந்து உரையாடும் போது அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு எல்லாருமே வந்து முன் வரணும் அப்படிங்கறதும் இன்னொரு அருமையான ஒரு விஷயம். அதையும் கூட தோழிகள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நானும் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கல. வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: மறுபடி பயத்துல மாதிரி எடுத்து வச்சுட்டு எம்மாடி வேணும்னு சொல்லிடுறாங்களோ, அங்க பயம் வருது. அந்த விதத்துல சுதந்திரம் இல்ல,
0: அந்த விஷயத்துல சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, அந்த இடத்துல சுதந்திரம் வேணும். அவங்க சரி, அவங்க மனசுக்கு பிடிச்சது தானே எடுத்திருக்காங்க, எடுத்து வச்சுக்கட்டுமா, அங்க மனத்தன்மை இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஓகே, அது வந்து வரணும் எதிர்பார்க்கறீங்க.
1: ஆமா, அது ரொம்ப எதிர்பார்ப்போம்.
0: கண்டிப்பா அந்த மாற்றம் வரும் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். நன்றி மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. அதாவது ஒரு விஷயம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலுக்கும் கூட அவங்க வந்து இது எதுக்கு நீ செஞ்ச அப்படின்னு ஒரு விஷயம் கேட்காம அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கூடிய அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. எஃப்எம் சவுண்டை குறைச்சிருங்க.
2: வணக்கம்.
0: ஓகே, இன்னும் அவங்க எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தோழிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எஃப்எம்ல லைன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்பவே அப்படி டக்குன்னு வந்து மியூட் பண்ணிருங்க எஃப்எம். இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டாங்க, கேட்டுருவோம். வணக்கம்
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க. சுதந்திரமா இருக்கீங்க. ஓகே, சூப்பர்.
2: இன்னும் உங்க மனதை எதிர்பார்க்கக்கூடிய சுதந்திரம் ஏதாவது இருக்கா?
0: ஒரு விஷயம் இருந்தா, அதாவது லைஃப்ல வந்து இந்த மாதிரியான விஷயம் எனக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
3: அப்படி எந்த இதுக்குமே எனக்கு கட்டுப்பாடு இல்ல. பொதுவா சொல்லணும்னா ஒரு 70% சுதந்திரமா தான் இருக்காங்க. ஒரு 30% பேர் தான் சுதந்திரம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட கணி
0: சரி, எந்த விஷயத்துல
3: இப்போ ஃபர்ஸ்ட் சுல்தானியம்மா சொன்னாங்க, சொல்லாம ஆண்கள் போயிறாங்க. அதுல போக முடியும் அப்படியே
0: முடியும்.
3: அது வள்ளுவர் வாசிக்கு காலத்துல. இப்போ சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கறது இப்ப சொல்லிட்டு போனா ஏன் எதுக்காக அப்படின்னா, நானும் ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்கள் நினைப்பாங்க, பெண்களும் அப்படிதான் நினைப்பாங்க. நான் ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன், என்னை மதிக்காம இப்படி சொல்லிட்டு போறீங்களே, அந்த ஒரு இதுதான். நாம போனோம் அப்படிங்கறது, போனா போகலாம், நம்மள ஒரு மனுஷரா வச்சு சொல்லிட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான்.
0: கண்டிப்பா.
3: ஒருத்தருக்கு ஒருத்தர்
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
3: நன்றி.
0: அதாவது சொல்லாம நம்ம போயிடலாங்க, ஆனா வந்து அதை சொல்லிட்டு போனா

0: எல்லாருக்குமேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் யாரா இருந்தாலும் சரி சொல்லிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதை பதிவு பண்ணிருக்காங்க. இதுவும் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வித்யாசாகர் அவர்களுடைய இசையில நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல சாதன சர்க்கம் அவர்கள் பாடின பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டுவாங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: நேரம் சரியா 12:51 ஆகிட்டு இருக்க. தோழிகள், நேர்கள் எல்லாருமே ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பெண் மனம் எதிர்பார்க்கக்கூடிய சுதந்திரம் என்ன, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம். சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, எந்த விஷயத்துல சுதந்திரம் இல்லைங்கிறீங்க? சுதந்திரம் எந்த விஷயத்துல சுதந்திரம்?
6: எல்லாமே அங்க எல்லாருக்கும் எல்லாம் தராங்க. ஆனா என்னன்னு சொல்லிருந்தா, பெண்கள் வந்து அவங்க கணவர் அனுமதியோட நம்ம எங்கேயும் போகணும் தான் இருக்கு குரான்மே. அப்ப நம்ம எங்கேயும் போகலாம், கணவர்த்து மனைவி எதையும் மறைக்க கூடாது. அப்ப அவங்களுக்கு அவங்க சுதந்திரம் தந்திருக்காங்க, அந்த சுதந்திரத்தை நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரமா எடுத்துக்கி நம்ம கண்டு பக்கம் போக கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும்.
4: கொதிக்க கூடாது. சூப்பர்மா, சூப்பர்.
6: ரொம்ப சந்தோஷம் வச்சிருக்காங்க, அவங்களும் இன்னும் கூட்டிட்டு வராங்க, காலைக்கு புடிச்சு கூட்டிட்டு வீட்டுக்கு
4: வந்துடுறாங்க. அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சி கேட்டது.
6: ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம் எங்க ஐயாக்கும் அம்மாவுக்கும். தேங்க்யூ,
5: நன்றி, நன்றி,
4: தேங்க்யூம்மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: பழையபட்டியிலிருந்து செல்வக்கனிம்மா.
4: செல்வக்கனியம்மா சொல்லுங்க.
7: அது வந்து நமக்கு, அதாவது நமக்கு ஒரு கருத்து சுதந்திரம் ஒன்றும் கிடையாதுமா. அதாவது நம்ம எதுவும் கேட்டுதான் அவங்க, அதாவது பெண்கள் சொல் நிறைய வீட்டுல அப்படிதான் நடக்குது. இல்லைன்னா நம்ம சொல்லி அவங்க என்ன கேட்கிறேங்கிற மாதிரிதான் ஒண்ணு இருக்கு, சரிங்களா?
4: சரி,
7: அதாவது அவங்கள சார்ந்துதான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிதான் எது செய்யணும், நம்ம சுயமா முடிவு இருக்க கூடாது. அந்த நிலைமை கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்.
4: அப்படின்னு
7: சொல்ல முடியாது, இருந்தாலும் பெண்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டு செய்யறவங்க வீட்லயும் இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுலாம் அப்படிதான்.
4: சரி,
7: நான் எனக்கு வந்து கருத்து சுதந்திரம் நிறைய இருக்கு, நான் என்ன சொன்னாலும் என்கிட்ட கேட்டுதான்
4: நிறைவான தோழி யாரு அப்படிங்கறதையும் கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: கேடிசி நகர்ல இருந்து புனிதா பேசுறேன். நலமாக உள்ளீர்களா?
4: புனிதா, நலமாக உள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: ஆம், நலமே. உங்களுக்கு இனிய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
8: பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீடு வீட்டுல இருந்து காடு வரைக்கும் சுதந்திரம் வேணும்.
4: சரி,
8: அது கடைசி வரை யாரும் சொல்லுவாங்க, இப்போதைக்கு காடு வரைக்காவது சுதந்திரம் வேணும்ல நமக்கு.
4: ஓகே.
8: ஆமா, நம்ம வந்து நம்பிக்கையோட தான் போவோம். சில வேண்டாத விஷயங்கள், அந்த பாதுகாப்பு கருதி நம்ம நமக்கு நம்பிக்கை இருக்கும், முடியும், நம்மளால முடிந்து போவோம்.
4: சரி,
8: ஆனா இடையில ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துருது, பெண் தானே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாங்க.

0: பேப்பர் நியூஸ் நிறைய பேர் பாக்கோம்.
1: அதுதான்
0: அதுல இருந்து சுதந்திரம் வேணும். அதாவது பயமே இல்லாத வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் சுதந்திரம். எதுக்குமே பயப்படக்கூடாது பாத்துங்க. பணியாத பகத்சிங் மாதிரி நாம இருக்கணும் பாத்துக்காங்க.
1: தைரியமும்
0: விழித்து கொள்ளடா, சோகத்தை மலித்து நில்லடா, படித்து பேசும் உலக வாயின் வார்த்தை பொய்யடா என்று எழுதி வையடான்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
1: ஓகே,
2: இறைவான நேரா வந்தாலுமே
1: நச்சுன்னு சொல்லிருக்கீங்க.
2: நன்றிமா, நன்றி.
0: கவிதை ஒண்ணு சொல்லட்டுமா?
1: கவிதை சொல்ல போறீங்களா?
2: நேரம் கொஞ்சம் நம்ம நிறைய எடுத்துட்டோம் அப்படின்றதுனால போதுமா, நிறைய கருத்துக்கள் தேவையான கருத்துக்கள்.
1: நன்றி,
2: நன்றி.
1: நன்றி. அதாவது கவிதை சொல்கிறேன், கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வாக்கியமே வந்து நச்சுன்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். வெளியிடத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து இன்னும் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தோழிகளும் முன் வச்சாங்க. அது உண்மையும் கூட.
2: மாற்றமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம். பெண் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத தாண்டி ஆண்களுக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தாலே அது
1: பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை வந்து மீறாம நம்ம இருந்தாலும் கூட நம்மளுக்கான சுதந்திரம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறது நிச்சயமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால சுதந்திரம் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோழிகள் சொன்னாங்க. அந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சிகளை நிறைவு செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் உங்க அன்பு தொழில் ஐஸ்வினு
2: மற்றும் விஜய், வணக்கம்.
1: நேர்களே, நிகழ்ச்சி நிறைவான பாடல் ஏதோ வருதோ. சிற்பி அவர்களுடைய இசையில, பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், சித்ரா அவர்கள் பாடின பாடல் எல்லாருக்காகவும் கோகுலம் திரைப்படத்தில் இருந்து கேட்டுவாங்க.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மறந்த வருடம் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிலா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:01 ஆகிட்டு இருக்க நேர்களே, இனி கேட்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் எது? நலம் தானா.
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
4: சிலருக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப அடிஷ்னலாக ரொம்ப கீழே குனிஞ்சு கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறவங்க நடுவில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த ஜெல்லி வந்து அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளியே வர பார்க்கும். சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அதிகபட்சமாக வெளியே வந்திருக்கும், சிலர் 10% வந்தது சரியாயிரும், இதுவே ஒரு 40% 50% வெளியே வந்துடும். வந்துடுதுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணாமல் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது தான் தண்டுவரத்துக்கு அறுவை சிகிச்சைங்கிறது தேவைப்படுது. எப்போன்னு சொல்லுவோன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த ஜவ்வு இந்த இடத்துல நல்லா கெட்டு போச்சு, இது வெளியே வந்திருக்குது, தண்டுவரத்தை அமுக்குது. சம்டைம்ஸ் தண்டுவரத்தை அமுக்கிறதுனால என்ன ஆகும்னா உடல் கழிவுகள் போகிறது கூட நம்ம தெரியாமல் போயிடும், சிறுநீர் போகிறது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், உணர்ச்சியே சுத்தமாக தெரியாது, கண்ட்ரோலும் இருக்காது, ரெண்டாவது வந்து மோஷன் போகிறதும் தெரியாது. ஃபுல்லாக அந்த தண்டுவரத்து கீழ் பகுதியில் பாதிச்சுனா காடாய்குனா சின்ரோம் என்று சொல்லுவோம். கழுத்தில் மேஜராக ஏற்பட்டுனா கழுத்துக்கு கீழே மொத்தமாக குவாட்ரிப்ளீஜியான மொத்த இயக்கமும் போயிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள மேஜர் ப்ராப்ளமும் வரலாம். அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு கைவழி காலத்து வழியினா எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சை தேவையில்லை. நம்ம பொதுவாக மக்களுக்குள்ள என்ன பயம்னா உடனே டாக்டர் போனால் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் வந்து அந்த அமைப்பு இருக்குது, எவ்வளோ அந்த கை மரத்து இருக்கிறது இல்லைனா கால் எவ்வளோ மரத்து இருக்கிறது, எந்தெந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இது சிவியராக இருக்கா இல்லைனா மைல்டாக இருக்குதா, மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக 4 வாரம் முதல் 6 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பொதுவாக அதில் வலி அந்த கை வலி கால் வலி குறையவே இல்லை, பவரான வலி மாத்திரைகள் எடுத்தால் தான் கேட்குது, அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாக சேர்ந்து கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம், ட்ராக்ஷன் சொல்லுவோம், ஐஎஃப்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள இதில் 90-95% இந்த கழுத்து வலி முதுகு வலி வந்து கை வலியோ எது இருந்தாலுமே குணமாக வாய்ப்பு தான் ஜாஸ்தி. அறுவை சிகிச்சை தேவைப்படுவது என்று பார்த்தீங்களா ஒரு 5% தான் இருக்கும். இந்த வயசானவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 60-70 வயசுக்கு மேலே இந்த ஜவ்வு பிரச்சனைங்களை விட எலும்பு தேய்மானத்தினால ஏற்படைய ஒரு வளர்ச்சி என்று சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன முடியாது, அந்த தண்டு முதுகெலும்புக்கு நடுவில் தண்டுவடம் இருக்குதுன்னு சொன்னோம், தண்டுவடத்துலேருந்து தான் நரம்புகள் வருது. என்ன ஆகும்னா இந்த எலும்பு தேய்மானத்தினால அந்த ஜவ்வு இருக்க பகுதிகளில் எலும்பு வளர்ச்சியே உண்டாகும், எக்ஸ்ட்ராவாக போன்ஸ் ஸ்பர் என்று சொல்லுவோம், ஆஸ்டியோஃபைட்ஸ் என்று சொல்லுவோம். அது என்னென்னா அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் முன்பக்கம் பின்பக்கமும் அந்த எலும்பு வளர்ச்சிகள் உண்டாகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போனிச்சுன்னா அப்படியே தண்டுவடத்தை அமைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த தண்டுவட அமைப்பு இருக்கக்கூடியதில் 10 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லுவோம், 1 சென்டிமீட்டர் அளவாவது முன்னும் பின்னுக்குள்ள இடவழி இருக்கணும். இது வந்து 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டருக்கெலாம் குறைஞ்சிரும். அந்த கழுத்தில் இல்லைன்னா கீழ் குறுக்கில் எலும்பு தேய்மானத்தினால எலும்பு ஒன்றுக்கு ஒன்று நகர்வதனால சம்டைம்ஸ் பின்னாடி இருக்கிற சில ஜவ்வு அமைப்புகள் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், லிகமெண்ட் ஆஃப் ஃப்ளேவம்னு சொல்லுவோம், அந்த இது என்ன ஆகும்னா அது எல்லாம் அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். முன்னாடி இருக்கிற ஜவ்வு தேய்மான

0: இந்த ஹைட் குறைஞ்சிரும். ஸோ பல காரணங்களாக நடுவில் இருக்கிற அந்த தண்டுவடம் வந்து இரத்த ஓட்டம் இல்லாமல் அழுத்தமாயிடும். அப்படி ஆறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட தடுமாறும், கால் மறுத்து போகும், நீங்கள் சொன்ன மாதிரி கை விறுவிறுப்பு, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கழுத்தில் இருந்ததுன்னா மொத்த உடலும் பாதிக்க ஆரம்பிக்கும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
3: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேரம் சரியா 1:06 ஆகிட்டு இருக்கு. நேரம் கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி FM 90.6 ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் எது? நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் அன்பு தோழி ஐஷுவினு. நேர்களே, இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உடல் உறுப்பு தானம் செய்ய இந்த உலகுக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மரம்ங்க. அதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சீப்பு சீப்பாக தலை சீவையில் சாப்பிட பழத்தை கொடுக்கக்கூடிய மரம், பந்தி வைக்க இலைகளை தரக்கூடிய மரம், இதோடைய காயும் பூவும் தண்டும் சமைக்க உதவுங்க, கல்யாண வீட்டு வாசலில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு மரம். ஆமாங்க, வாழை மரத்தை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம பாரம்பரியத்தோடு நெருங்கி தொடர்புடையது வாழை அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் தலைமுறைகளை வாழ்த்தி குறிப்பிடக்கூட வாழையடி வாழை அப்படிங்கிற வாக்கியமும் வந்துச்சு. விருந்துகளாக இருக்கட்டும், இல்லை விழாக்களாக இருக்கட்டும், திருமணம் இந்த மாதிரியான வைபவங்களில் கூட முக்கியமான இடம் அப்படிங்கிறது வாழைக்கு எப்போவுமே உண்டுங்க. உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லா பாகங்களுமே வந்து மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இலை, பூ, காய், பழம், நார்த்தார், தண்டு, மடல் அப்படின்னு எல்லாமே வந்து பயன்படக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா அது வாழை மரம் தான் இல்லைங்களா. அப்படிப்பட்ட வாழை மரத்துடைய இலைகள் இருக்குங்களா, அந்த இலைகள்லேயும் கூட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இனிமையான பாடல்கள் கேட்க போகிறோம். அதுவும் எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னா, இன்றைக்கி நிகழ்ச்சி போகிறவுமே வந்து PB ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துட்டே இருக்கு. பி குமார் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்களின் இந்த பாடின பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இதமான எண்ணிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரி 1:13 ஆகிட்டுருக்கு. நீர்கள் வாழை இலையுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி தான் இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாழை இலை அப்படிங்கிறது பச்சையம், அதாவது குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து வாழை இலையில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இதில் மெக்னீஷியம், இரும்பு சத்து இதுவும் கூட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வாழை இலையில் சூடான உணவை வச்சு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் சேருது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் நம்ம உண்ணக்கூடிய சாப்பாடை இயற்கையாகவே வந்து அந்த சுவையை கூட்டி தரக்கூடியது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம்ங்க. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் சாப்பிடும்போது நம்ம ரத்தம் இருக்குங்க இல்லைங்களா, அது சுத்திகரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை வாழை இலையில் வைத்து நம்ம சாப்பிடும்போது நம்மளும் நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இன்னும் வாழை இலையில் வச்சு சாப்பிட்றதுனாலையும் வாழை இலையில் எந்த மாதிரியான மருத்துவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பிரேமி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துட்டே இருக்க, விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டுவாங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
3: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
2: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
3: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
2: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
3: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
2: இன்ற இணைவில் உங்கள் BSNL உடன்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: போக போக

இல்லைல்ல வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அவ்வளவு எளிதாக வந்து நோய் வர்றதில்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயமும் கூட வாழை இலையில் வந்து சாப்பிட்றதுனால இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் உருவாகுவதையும் கூட தடுக்குதாங்க. வாழை இலையை வைத்து நம்ம தொடர்ந்து உணவு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய தோல் சருமம் இது எல்லாமே பளபளப்பாக ஆகுது, உடலும் நலம் பெற்று ஆரோக்கியமாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மந்தமாக இருக்கிறது, வலிமை குறைவாக இருக்குது, சிலவங்களுக்கெல்லாம் வந்து இழைப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீக்கக்கூடிய பண்பும் கூட வாழை இலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பித்தமும் கூட வாழை இலையில் வச்சு சாப்பிட்றதுனால தணியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை இலையில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் வந்து அல்சர், தோல் நோய்கள் இது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுதுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் ஏதோ வந்துக்கிட்டே இருக்கு. பாசம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் பாடலை கேட்டுவாங்க.

ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடலை தான் நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா வரும் மணி 20 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் வாழைநிலையுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இயற்கையாகவே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றவும் உடலில் ஏதாவது வீக்கம் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் கூட வாழை இலையில் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாழை இலையை வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்துலலாம் பாருங்களேன் வாழை

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி டெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: BSNL-ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
5: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
4: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
5: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி டெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வானிலையின் மருத்துவ நன்மைகள் பத்தி தான் நலம் தான நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் சரி 1:28 நிமிடமாகிட்டு இருக்க. உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஊட்டச்சத்து எல்லாம் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழை இலையில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் வாழை இலை சாறு கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய க்ரீமுகள் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் உதவுதுங்க. வாழை இலைகளை உணவுக்கு மட்டும் இல்லாமல் அழகிலும், அதாவது அழகு சார்ந்த பொருட்களிலும் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலையை அரைச்சி அது கூட தேன் கலந்து முகத்தில் வந்து தடவி ஒரு 20 ஒரு 30 அப்படியே வச்சுட்டு வந்து விட்டுறணுமாங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவும்போது சருமத்தில் ஏதாவது சுருக்கங்கள் கருமைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி முகமும் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாழை இலைகளை தண்ணீரில் வந்து போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரில் வந்து நம்ம குளிக்கிறதும் கூட நம்ம ஒட்டுமொத்த சருமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சருமத்தில் பாதிப்பெலாம் இருந்தது அப்படின்னா அதையும் சரி செய்ய உதவுதான். இன்னும் ஒரு விஷயம், அரைத்த வாழை இலையை உடலில் தேய்த்து குளிக்கும்போது தோல் சார்ந்த விஷயங்கள், அதாவது தோல் சார்ந்த நோய்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலுக்கு தேவையான சத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வநாதன் அம்மூர்த்தி அவர்களுடைய இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாம். நேரம் சரியாக 1:29 நிமிடத்தில்

நேரம் சரி 6:33 ஆகிட்டு இருக்கு. நீர்கள் நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வாழை இலையின் மருத்துவ நன்மைகள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வாழை இலையில வந்து சாப்பிடும்போது நம்ம சருமம் பளபளப்பாகுமா, அது மட்டும் இல்லாமல் உடம்புல நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், தோல் எரிச்சல் இது எல்லாமே குணப்படுத்த தன்மையும் வாழை இலைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முகப்பருக்களை நீக்கி மேனியை எப்பவுமே ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் வந்து வைத்திருக்கிறதுக்கும் வாழை இலை வந்து உதவுதுங்க. உணவு வேக வைக்கவோ இல்லை சாப்பிடவோ வந்து வாழை இலைகளை எப்பவுமே வந்து நம்ம பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது நம்முடைய உணவுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு சுவையை வழங்குறது மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குங்களா, அதை எல்லாத்தையுமே அழிச்சு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் உதவுது. சூடான இலையை, அதாவது சூடான உணவை வாழை இலையில வச்சு பரிமாறும்போது உணவின் சூட்டால வாழை இலையில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம உணவுல வந்து உறிஞ்சப்படும். அதுக்கால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருமல், சுவாச பிரச்சனை, செரிமான பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, ரத்தப்போக்கு, அப்புறம் வந்து முகப்பருக்கள், உயர் ரத்த அழுத்தம், கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னாலும் கூட அது சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வாழை இலை சாற்றை வந்து ஜூஸாக எடுத்து குடிக்கும்போது உடலுக்கு தேவையான நல்ல எனர்ஜியாக இருக்கட்டும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய குடலுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதான். அது மட்டும் இல்லாமல் வாழை இலைகளில் இருக்கக்கூடிய இயற்கையான பாக்டீரியாக்கள் இருக்கும் இல்லைங்களா, இந்த பாக்டீரியாக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்தது அப்படின்னா அதிலிருந்தும் கூட நம்மளை பாதுகாத்தாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு, பாடல் கேட்டு வந்துடலாம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில வாலி அவர்களின் வரிகள், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் மோட்டா சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கு. எனக்கு நலம்தானா நிகழ்ச்சி முழுவதுமே வந்து பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்பவும் நிகழ்ச்சியில பாடல் ஏதோ கேட்டுவாங்க.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பலவனும்.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் நீங்கள் பாடல்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் பெயர் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டால் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 அப்படிங்கிற இந்த எனக்கு அனுப்பலாம். மறுமுறை சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்பகல் 3-2 திரையர்வு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் லைவாக கால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பாடல்களும் நிகழ்ச்சியில் வளம் வர உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்ரஸ்டே தொடர்ந்து நினச்சிருங்க. நேரம் சரியாக 1:43 ஆகிட்டுருக்கு. நேர்கள் நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் வாழை இலையுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி சொல்லிகிட்ருக்கேங்க. வாழை இலையில் சாப்பிட்றதுனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. உடலுக்கு வந்து சிறந்த ஆரோக்கியத்தையும் இயற்கையாகவே நன்மைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழை இலையில் எப்போவுமே வந்து சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்ல சொல்ல உணவை வந்து வாழை இலையில் வைத்து பரிமாறும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தனித்துவமான ஒரு மனம் வரும் இல்லைங்களா. அது உணர்ந்து உணவில் கலக்கிறதுனால நம்ம உடலில் வந்து செரிமான பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை வந்து சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் கூட வாழை இலை உதவுதுங்க. வாழை இலையில் வந்து அந்த மேற்பூச்சி இருக்கும் இல்லைங்களா, அது இயற்கையாகவே வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு உணவில் இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கூட வாழை இலையில் வைத்து தொடர்ந்து சாப்பிட்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேப்பர் பிளேட்லேயோ இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தட்டிலையோ வந்து சாப்பிட்றதுனால அது வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் நம்ம வந்து மக்கக்கூடிய இயற்கையான ஒரு தேர்வாக இருந்து வாழை இலை இருக்கும். அதனால் வாழை இலையில் வைத்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம். நான் முதலே சொன்ன மாதிரி வாழை இலையில் வந்து பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாடு இல்லை வந்து புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் இதெல்லாமே வந்து நம்ம செல்களை வந்து சிதைக்கும். இதனால் இதய நோய்கள், புற்றுநோய்கள், விரைவாக வந்து வயதாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வரும். இதுக்கு எதிராக ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செயல்படும். அதுவும் சூடான உணவை வந்து வாழை இலையில் வைத்து பரிமாறும் போதும் சாப்பிடும் போதும் வந்து பாலிஃபினால்கள் உணவால் உறிஞ்சப்படுது. இதன் மூலமாக ஆரோக்கியமாகவும் வந்து நம்ம வந்து இருக்க முடியும். கூடுதலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் கூட சிட்ரிக் அமிலம், கால்சியம், கரோட்டின், அப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வந்து செய்யுது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் பாடல் இதோ வந்துட்டு இருக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து. இன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதுமே வந்து பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்டுட்ருக்கீங்க. இப்போவும் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரி 1:48 ஆகிட்டு இருக்க நலம் தர நிகழ்ச்சியில் வாழை இலையுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கேங்க. அதாவது ஏதாவது பூச்சிக்கடியோ இல்லை தேனி இருக்கும் இல்லைங்களா, அது கடித்தாலோ இல்லை சிலந்தி கடித்தாலோ இதுக்கும் கூட மருத்துவ குணங்கள்லாம் வந்து நம்ம வந்து வாழை இலையை அரைத்து அதில் வந்து போட்டோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இருமல், சுவாச பிரச்சனை, அது போக வந்து உயர் இரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறவங்க கூட அந்த வாழை இலை சாற்றை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் நல்ல நிவாரணம் கிடைக்குமாங்க. இது போக வந்து நம்ம முகம் வந்து பளபளப்பாகணும், முகத்தில் ஏதாவது சுருக்கங்கள் இருக்குது இல்லை தோலில் வந்து எரிச்சல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அங்கேயும் கூட வாழை இலையை அரைத்து வந்து பச்சை மாதிரி நம்ம போடலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வாழை இலை குறுத்து இருக்குங்க இல்லைங்களா, அது தீப்புண்கள் மீது வந்து வச்சு கட்டலாம். அதனால் கொப்பளங்கள் இருந்தாலோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது காயங்கள் இருந்தாலோ வந்து அது எளிதில் மறையுது. இது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேட்டர் பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காயங்கள் ஏற்படக்கூடிய எரிச்சல், அதனால் வரக்கூடிய புண்கள் இது எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 இலைகளை வைத்து கட்டுப்போட்டோம் அப்படின்னா தீ காயங்கள் எழுத்துல ஆறும், தீ காயங்களால் உண்டாகக்கூடிய அந்த எரிச்சலும் குணமாகுமா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு, பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில் தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இதோ.
2: सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
4: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
4: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
5: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
4: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
5: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
4: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நேரம் சரியா 1:55 ஆயாச்சு. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சுங்க. வாழை இலையுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முடிந்த வரைக்கும் வாழை இலையை பயன்படுத்துவோம். வாழை இலையை வந்து மனிதர்களுடைய ஆரோக்கியமாக வந்து வாழ்க்கையை வாழ வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பல நன்மைகள் தரக்கூடிய வாழை இலையை வந்து நம்ம உணவிலும் அன்றாட வாழ்விலும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்தை எப்போவுமே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே நிறைவேறுகிறது இந்த நலம்தான நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சி முழுவதுமே பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவன் கடலை திரைப்படத்துல இருந்து இவ்வளவு நேரம் நலம்தான நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. நேர்களே மறுபடியும் 3:02 திரையரவு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியை கேளுங்க, பாடல்களை கேளுங்க, கேட்டு வச்சுட்டு

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் சாகமான மதிய வணக்கங்கள். நேரம் 2:01 ஆயிட்டிருக்குது. நேயர்கள் இனிமேல் கேட்க போகிற நிகழ்ச்சி குக்கு. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்குறதுக்கு நீங்கள் 9 4 4 3

9443630794 என்ற எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர் மற்றும் உங்களோட பெயரை நீங்கள் டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறேன், 9443630794 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் எடுங்க. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம், அல்லது நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியாக அனுப்புங்க. விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயர். வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தினாலே கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிங்க. அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்க யாராவது வெயிலில் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அப்பப்போ அவங்கள வாட்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மழை வருமா அப்படின்ட்டு நம்மளை கொஞ்சம் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில் சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டுருக்கலாம். தாமிரபரணி திரைப்படத்தில் தான் முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து விக்கி மற்றும் கனகா அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கவுன்சிலிங் கோட் 4961.
1: நிகழ்ச்சியில நீங்களும் பாடல் கேட்கணுமா? 9443640794 என்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதையும் மெசேஜாக அனுப்பலாம். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா, பாக்கியலட்சுமி மற்றும் சரவணகுமார் அவங்களுக்காக விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ₹1
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
1: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: கண்ணை மூடி அப்படி பாட்டு கேட்டுட்டே இருங்க, நாங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கோ வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்மளுடைய விருப்பாடல் கேட்டிருக்கிறாங்க. கும்கி திரைப்படத்தில் இருந்து டீமானுடைய இசையில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாயமன் குறிச்சி பகுதியிலிருந்து வீரமணி, அவங்களுக்காக விருப்பாடல் இதோ.

பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:16 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. தர்புகா சிவா இசையிலிருந்து தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். முதலும் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ்.

ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. தர்புகா சிவா இசையிலிருந்து தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். முதலும் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில நம்ம அடுத்ததா பாடல் கேட்க போறோம். விளாத்தி குளத்தில இருந்து பூங்கனி, விஜய் மற்றும் சிவா, அவங்களுடைய ஒரு பாடல் கேட்கலாம், மருதி திரைப்படத்திலிருந்து.

0: ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அடுத்ததாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். 2:27 திருப்பாச்சை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. சரவணகுமார், சரஸ்வதி, கனக சபாபதி ஆரியங்காவூர்லேருந்து அவங்களுக்காக விருப்ப பாடல் நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: ஓகே, குட் நைட்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
5: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
4: 5000 GB டேட்டா,
5: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
4: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
5: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
4: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: நிகழ்ச்சியில அடுத்ததா சுரண்டையிலிருந்து முகமது அன்வர் அவனுடைய ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டிருக்கிறாங்க அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து.
8: நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நேரம் 2:12 கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா திருநெல்வேலி டவுன் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. முகேஷ், கோவிந்தா, வினோத், எஸ் இவங்களோட விருப்பாடல் தான் கேட்க போகிறோம். டியூட் திரைப்படத்திலிருந்து

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
3: துல்லியமான குரல் அழைப்புகள்,
4: அவசரகால SOS ஆதரவு,
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
4: நீடித்த நிலையான பேட்டரி,
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: 2:48 ஆயிடுச்சு, கிட்ட இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி 102.6 MHz-ல குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சியில இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க வனிஷா, அவங்களோட ஒரு பாடல் நான் கேட்க போறோம். புலி திரைப்படத்திலிருந்து

நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து தருண் மற்றும் ராஜ்ஸ்ரீ அவங்களுக்கு அவர் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருந்தாங்க. தென்காசியிலேருந்து முத்து, கயத்தாரிலேருந்து பிரகாஷ், திருநெல்வேலியிலேருந்து ரச்சினா, உடையாம்பொலிலேருந்து அபிஷேக் மற்றும் அனீஷ் மற்றும் கோவில் நாடனூர் பகுதியிலேருந்து தேவசகாயம், மாரியப்பன் பாவூர் சத்திரத்திலேருந்து கேட்டிருந்தாங்க, கீழப்பாவூர்லேருந்து மாலதி, ஆரியங்காவூர்லேருந்து சரவணகுமார், ஹரிகிருஷ்ணன், பிரபாகர் மற்றும் ராஜகுமாரன், புதுப்பட்டியிலேருந்து தாமரை செல்வி மற்றும் திருப்பூர்லேருந்து கனகரத்தினம், இவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். எல்லோருடைய பாடல் ப்ளே பண்ண முடியாட்டியும் இந்த பாடல் ஒழித்து பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம் திரை அருவி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகு

வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பெர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதில் எவ்வளோ பெரிய பெரிய அண்டங்கள், அதில் பூமி ஒரு சின்ன சிறிய கோள் தாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெறும் சிறு துகள்கள் தான் இல்லைங்களா? அப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெறும் தூசி மாதிரி தான். அதனால் அந்த தூசியெல்லாம் ஊதி தள்ளுங்க, காத்தோடு கலந்து காணாமல் போகட்டும். இன்பமான வேலையில் இசை ரசிக்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சரியா 3:04 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் செவிக்க விருந்தளிக்கும் விதமாக வித்தியாசமான திரைப்புதிர்களையும் அட்டகாசமான பாடல்களையும் அளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. எனக்கு திரையருவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ. இன்றைக்கும் திரையரவி நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களை உங்களுக்காக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. நாங்கள் ஏற்கனவே வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம், வெயிட்டிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் இணைப்பில் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நேர்கள் புதுசாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்பர் என்ன அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256113 அப்படிங்கிற நிகழ் டயல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 0462256113 அப்படிங்கிற இந்த எனக்கு டயல் பண்ணி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பாடல் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டு அது என்ன பாடலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நிகழ்ச்சி பூராவே ரீமிக்ஸ் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, முதல் நேயர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பாடல்
0: கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, ப்ளே பண்றேன் கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்டிருக்கீங்களா? வணக்கம்.

0: சென்னையில்
1: என் வீட்டு ஜன்னல் எட்டி என் பாக்குற என்ன படம் தெரியுமா? ராமன் அப்துல்லா. கரெக்டா சொல்றீங்க. தெரியுமா அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. மகாலட்சுமி கரெக்டாக வந்து பாடலை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏன் வீட்டு ஜன்னலட்டி ஏன் பார்க்குற அப்படிங்கிற இந்த பாடல் தான். அடுத்த நேயர் யாரு அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. சிங்கக்குட்டி திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டுவாங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரியாக 3:12 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சியில பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் கொடுத்து அது என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன். நேர்கள்லாம் சூப்பராக கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். குட்டி பாப்பா நல்லா இருக்கா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. பாடல் பிளே பண்ணிடவா? ஓகே, ஆரம்பம். குட்டி சாந்தியம்மா பாடல் பிளே பண்றேன், என்ன பாடல்னு கேளுங்க. ஓகேவா?
1: சரி.

0: என்ன பாடல் தெரிஞ்சுதா?
1: தெரிஞ்சது, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு.
0: ஓகே, என்ன படம்?
1: பாட்டு வரி அது என்ன படம் மறந்து போச்சா?
0: என்ன படம் மறந்துச்சா? யார் நடிச்சிருப்பா?
1: கார்த்திக் ரோஜா.
0: சூப்பர்மா. சந்தித்த வேலை திரைப்படம். சந்தித்த வேலை.
1: ஆமா,
0: சரி, சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தது.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சூப்பரா வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்களா பாடல அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நடராஜன்.
0: நடராஜன் சார், பாடல் பிளே பண்ணவா?
2: கொடுங்க மேடம்.

0: ஓகே, என்ன பாடல்?
1: எனக்கு பிடிச்ச பாடல் அதாவது தாலாட்டு பாட பாத்திரத்துல இருந்து நிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அந்த பாடல்.
0: சூப்பர், ஈஸியா கொடுத்துட்டோம். அப்போ ஓகே சார், சூப்பராக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சூப்பராக நேர்கள்லாம் பாடல்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0462251132 அப்படிங்கிறனுக்கு. இல்லை 0462251133 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வாடா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வாங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை.
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மொத்தமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈஸியா தான். ஆ வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. அடுத்து யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? துப்பாவூர்ல இருந்து ஆதி பேசுறீங்களா? ஆதி பாடல் கண்டுபிடிக்க ரெடி. என்ன சார் எஃப்எம் சவுண்ட் குறைச்சிருங்க. நலமா இருக்கேன். எஃப்எம் சவுண்ட் குறைச்சிட்டீங்களா? பாடல் வரிகளை என்ன பாடல் அப்படிங்கறத கேட்டு இப்ப நிகழ்ச்சியில அடுத்தது யாருக்கு வளர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, பாடல் ப்ளே பண்ணவா?
1: நான் பண்ணுங்க.

நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.2.6 நேர்கள் திரையரங்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு திரையரங்கு நிகழ்ச்சியில் பாடல் வரிகள் ப்ளே பண்ணி அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கேன். அடுத்தா வரக்கூடிய நேர் யார், எங்கே வந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? பத்மா, நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, பாடல் ப்ளே பண்ணிடவா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நல்ல
0: பாட்டு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? ஓகே, இதில் வந்து இன்னொருக்கு ப்ளே பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறீங்களா?
1: ஆ, சொல்லுங்கள். ஆ,

0: சரி பரவாயில்ல, அடுத்த நேட்டைக்கு.
1: ஓகே சார், நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அடுத்ததாக வரக்கூடிய நேரம் இந்த பாடல் சரியாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் பாடல் இதோ வந்துட்டே இருக்க, மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்துருங்க.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் சரியா 3:30 ஆகிட்டு இருக்க. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம திரையரவு நிகழ்ச்சியில அடுத்ததா யாருங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்களும் திரையரவு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2561-3 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 0462-2561-3 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திரையரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கிட்டுருக்கும். ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கவே நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே, பாடல் ப்ளே பண்ணிரவா?
1: முந்தின பாடல் சொல்லிட்டாங்களா?
0: அதுதான் அந்த பாடல் தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என் கண்ணனுக்கு காதல் மந்திரம், பிரதாப் படம்.
0: பிரதாப் திரைப்படம், அதே தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அடுத்து நீட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: கண்ணன்
0: சார் பேசுறீங்களா? சரி, பாடல் ப்ளே பண்றேன், கேக்குறீங்களா?

0: சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதை வந்துட்டே இருக்க விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டுவாங்க.
1: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களே, இன்று மாலை 4:20 பொதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. அதே மாதிரி மாலை 5:20 ஞாபகம் வருதி நிகழ்ச்சி காத்துட்டு இருக்க. அதுல இன்னைக்கு டவுன் பஸ்ல பயணித்த நினைவுகள் பத்தி தான் கூட பகிர்ந்துக்க போறீங்க. கூடவே அருமையான பாடல்கள், 80ல வளம் வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. ஸோ நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாம கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நேரம் சரியா 3:40 ஆகிட்டு இருக்க. நேர்கள் திரையருவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திரையருவி நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு கலந்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. பாடல் பிளே பண்ணவா? ஓகே.

0: கேட்டிங்களா? தெரியுமா? ஆ, அதே தான் அதே தான். என்ன படம் அது? தெரியலையோ. பவித்ரா. பவித்ரா கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எஃப்எம் சவுண்டை குறைச்சிட்டு நீங்க யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்கன்னு
1: சொல்றீங்களா?
0: இல்ல, எனக்கு சரியா கேக்கலமா? நீங்க இன்னொருக்க சொல்லுங்க.
1: சங்கீதா பேசுறேன்.
0: சங்கீதா பேசுறேன்.

0: என்ன பாடல்?
1: மேடம் தெரியலையே மேடம், அடுத்த ஏற்படுத்தும்.
0: சரி ஓகே, நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. என்ன பாடல் தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடுத்துக்குள் வரக்கூடிய நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காக வந்துட்டே இருக்க, நேரம் சரியாக 3:44 பாடலை கேட்டுவாங்க.
2: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
1: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
4: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: கேளுங்க.
6: படம் பேரு பாடல் ரெண்டுமே முதல் வரி. சரி,
5: முதல் முதலாக ஜன்னலோரத்தில் நிலாவை நான் பார்த்தேன் அந்த பாட்டு.
6: அதேதான், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
5: நன்றி, நன்றி,
6: நன்றி. முதல் முதலாக அப்படிங்கிற பாடல் எங்கள் அண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கரெக்டா சொல்லியிருக்காங்க ராதா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: ஹலோ,
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ஹலோ, நான் கலிடேவிலிருந்து சுடலா பேசுறேன்.
6: சுடலா சார், உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணவா?
7: ஆ, போடுங்க.

கேட்டீங்களா? என்ன படம், என்ன பாடல்? சரி, மனம் விரும்புதே உன்னை. சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. சுடலை சாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இல்லை, வேணிற்கால பஞ்சமி அப்படிங்கிற அந்த பாடல் அதுவும் சரியாக சொன்னாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.

நேரம் சரியாக 3:55 ஆயாச்சு. திரையரவை நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவான நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். உங்க இனிப்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். சரியா கேட்கல சார்? இல்லை, ஏதோ இறைச்சல் காற்று அதிகமாக இருக்கிற பக்கம் வந்து நின்று பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நேர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் தெரியறவே நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன். நான் தோ அன்பு தோழி ஐஷுவினு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வேடரின் கன்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில்

0: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியா 4:03 நம்ம ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 9.6 இதை பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதை வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷு வினோ மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: பானு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐசு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து
0: ரொம்ப ஜாலியா ஹாப்பியா நிறைய கேள்விகளோட வந்திருக்கீங்க போலயே.
1: ஆமா, நேயர்களை நாமும் கேட்கணும், அவங்களும் கேட்கணும் இல்லையா?
0: அதனால நிறைய கேள்வி வந்து உட்காந்து உட்காந்து லிஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல, நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க. அதனால நேர்களே கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏன்னா நானும் வந்து எனக்குலாம் கொஸ்டின்லாம் நான் எடுத்துட்டு வரல, சும்மா சாதாரணமாக தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். நேர்கள் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை சொல்லிடுவோமா?
1: சொல்லிடுவோம்.
0: அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நேர்கள் வந்து கால் பண்ணுவீங்க. கால் பண்ணும்போது நீங்க எங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதே நேர்கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். அதே இது பானு உங்ககிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா திருப்பி பானுவும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுதான் பொதுகை தும்பி நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம் 0462251132 அப்படிங்கிற எனக்கு, இல்ல அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி பேசலாம். முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி,
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: சரி, நீ யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மன்னையும் பொன்னாக்கூர்ல இருந்து கார்குதி கிருஷ்ணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: கிருஷ்ணன் சார் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேம்மா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: சரி, ஓகே சார், யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
4: இல்ல யாருனாலும் உங்க ஜாய்.
0: சரி,
1: ஓகே.
0: பானு அக்கா கேக்குறாங்க.
1: சரி, நீங்க கேட்கட்டுமா நாங்க கேட்கட்டுமா? ஃபர்ஸ்ட்
4: நீங்க கேளுங்கம்மா.
1: ஓகே, நான் கேட்குறேன். ஊதினால் உயிரை பறப்பான், காற்று பட்டால் உயிரை விடுவான், அவன் யார்? ஆமா, உயிரை பறப்பான், காற்று பட்டால் உயிரை விடுவான். இல்லை இல்லை,
4: காற்று பட்டால்
1: என்ன சொன்னீங்க?
0: புகையான்னு கேக்குறாங்க.
1: இல்ல இல்ல, காற்று பட்டால் தெரியலையா? குழு இதுக்கு எப்படி கொடுக்கிறது? ஊதினால் உயிரை, நாம் எல்லோரும் விளையாடுவோம், சின்ன குழந்தைங்க எல்லோருமே வந்து அந்த கடைகள்லாம் இருக்கும். கடைகள்னால் அந்த கண்காட்சி மாதிரி இது எக்ஸ்போலாம் வைப்பாங்கல்ல?
4: ஆ,
1: இல்லை, அது விசில் வந்து காற்று பட்டால் உடையாதுல்ல.

0: என்னவா இருக்கும்? இல்லை சார்,
1: எக்ஸிபிஷன்லாம் விற்கும், அதை சின்ன குழந்தைங்களாம் கேட்டு வாங்குவாங்க.
2: பஞ்சு மிட்டாயா?
1: பஞ்சு மிட்டாய் இல்லை, காற்று போட்டால் பஞ்சு மிட்டாய் எப்படி உடையும்?
2: சில மிட்டாய் வந்து என்னன்னா காற்று போட்டால் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
3: அப்படி சொல்ல வரீங்க?
2: சூடம் இல்லையா?
1: இல்லை.
2: நீங்களே சொல்லிருங்கம்மா.
1: சரி, நானே சொல்லிருந்தேன்.
3: என்னது சொல்லிருங்களேன், ரொம்ப சஸ்பென்ஸ்.
1: சோப்பு நுரையில் இருக்கக்கூடிய பால்
3: நீங்க
1: வசனம் சொல்லி பாடுவாங்களா? ஆ சொல்லுங்க.
3: வசனம் சொல்லுவாங்க, அது என்ன பாடலும் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க சார்.
1: ஹலோ,
2: சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும்.
1: நானா சொல்லணும்?
3: வசனம் நீங்க சொல்லி பாட்டு நீங்களே சொல்லணுமா?
1: ஐயோ, அதுதான் கொஞ்சம் கஷ்டம்.
2: நீங்க பாட்டு படிக்கலா?
3: வசனம் நீங்க சொல்லுங்க, பாட்டு படிப்பாங்க.
2: ஏன் சாந்தாய் பாட்டை நிறுத்தி விட்டாய்? பாடு சாந்தா பாடு, இசை இன்னும் இன்ப வெள்ளத்துல என்னை ஓடி ஓடி ஏமாத்தி விடாதே சாந்தா.
1: சிங்கார வேலான்னு வரும் தெரியுமா அந்த பாட்டு? சரியா,
2: அதுவேதான் ஜானகி அம்மா பாடினது. இந்த இசை பின்னணி இசை வந்து காரூர்த்தி அருணாசலம் அவங்க வாசிச்சது.
1: வாசிச்சது. ஓகே, நெக்ஸ்ட்.
2: கண்மணி அன்போட காதலன்.
1: கண்மணி, அதுக்கு அப்படிதான வரும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி, அப்படி வசனம்லாம் வரும் இடையில இடையில போட்டுக்கவா அப்படின்னு.
3: சரி, இன்னும் இருக்கா சார்?
1: இன்னும் ஒண்ணு. அந்த நிலா காயுது அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல, தேவிகாவும் சிவாஜி கணேசனும் ஒரு நிலா பாட்டு, அத்திக்காய் காய் காய், அதில் வசனம் வரும். அந்த வசனம் எனக்கு சரியாக தெரியல. அந்த நிலா காயுது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும்.
3: ஓகேவா சார்? அவங்களே ஒன்று சொல்லிட்டாங்க.
1: ஆ சரிங்களா.
2: நரி போய் நரி நீளத்தில் விழுந்து நரி போட நீளமாகி போதுக்கு அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரும்,
1: கமலஹாசன் பாட்டு. நீல சாயம் வெளுத்து போச்சு
3: டும் டும் டும் டும்,
1: அதுவா? மூன்றாம் வரையில வரும் தெரியுமா?
3: அதுதான்
1: நிறைய வேஷம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு
3: சொல்லிட்டு
2: வரும்.
1: ஓகே, நன்றிங்க சார்.
3: நன்றி நன்றி. முதல் நேரே வந்து பானுக்கு வந்து ரெண்டு மதிப்பெண்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த நேர் யாரு அப்படிங்கறத
1: கேட்டுருவோம்.
3: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க?
4: எந்த
3: காட்லயும் கிடைக்காத பூச்சியா? எந்த காட்லயுமே கிடையாதா? கிடைக்காதா
1: பூச்சி? காட்டுல கிடைக்காத பூச்சி.
3: இந்த பூச்சி
1: மூட்டை பூச்சி வீட்டுல தானே இருக்கும்.
3: வேற ஏதாவது க்ளூ
4: கொடுங்களேன்.
3: விளையாட்டு சம்பந்தப்பட்டது.
1: விளையாட்டு சம்பந்தப்பட்டது.
3: என்ன பூச்சியா இருக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறீங்க? சரி, தெரியல, நீங்களே சொல்லிருங்க. டைம் வர முடிஞ்சிச்சு. கண்ணா
1: விளையாட்டு.
3: கண்ணா மூச்சு தானே சொல்லுவோம், அது கண்ணா பூச்சி கிடையாதுல்ல.
1: கண்ணா மூச்சுன்னு தான் சொல்லுவோம்.
3: வாழ்த்துக்கள். உங்களுக்கு எந்த வில்லன் ரொம்ப பிடிக்கும்? அதே கேள்விதான், பிரகாஷ்ராஜ் தான் சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன். பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து வில்லனா இல்லாம

0: ஃபாதரா அப்பாவா வந்து நடித்த திரைப்படம் ஒரு மூணு திரைப்படம் சொல்லுங்க.
1: அபியும் நானும்,
0: அப்புறம்
1: அபியும் நானும் தோனி,
0: தெரியலையே டக்குன்னு சொல்லுங்க. கண்ணாமூச்சிக்கும் கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேர்கள் கிட்ட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இன்னைக்கு நிகழ்ச்சி போறவே வந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடின பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அதேதான். அதனால நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ கேட்டு வந்துடலாம். பகவதி திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.
2: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: என்ன
4: என்ன
3: ஏன் இப்படி பாக்குற?
4: ஒண்ணுமில்லையே.
3: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
4: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ 102.6 மெகா ஹெர்ட்ஸில்.
1: சூப்பர் பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா?
0: ஆமாம்,
1: அடுத்த நேரம் பேசிடுவோமா?
0: பேசிடுவோம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சார்.
0: சுந்தரம்.
2: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: ஆயத்தமா இருக்கிறேன். நான் கேள்வி கேட்டுமா?
1: நீங்க கேள்வி கேளுங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க?
2: நான் கேக்குற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க.
1: சரி கேளுங்க.
0: ஓகே.
2: இது வந்து ஒரு விடுகதை. உங்களுக்கு சொந்தமானது, ஆனா நீங்க சொந்த கொண்டாட முடியாது.
1: ஓ,
2: உங்களுக்கு சொந்தமானது, நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கு இது ஒரு தடவை கேட்டாங்க, எனக்கே தலை சுத்திருச்சு.
1: தலை சுத்திருச்சா? நம்ம இதில் தான் கேட்குறாங்களா?
2: ஆமாம் ஆமாம்.
1: ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன். க்ளூ கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு விடை வந்து நானே சொல்லிடுறேன். அடுத்த நொடி நாளை எதிர்காலம் அப்படி சொல்லலாம்.
0: அடுத்த நொடி நாளை எதிர்காலம் அப்படி.
2: ஆமாம் ஆமாம்.
1: சரி, ஓகே
0: ஓகே ஓகே
1: ஓகே சார். நீங்கள் கேட்குறீங்களா?
0: ஓகே, நான் கேட்கட்டுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனாக நடித்த படங்கள் 5 சொல்லுங்க பார்க்கலாம்.
2: படங்கள்
0: பேர் தெரியாது. சரி, விடுகதை அப்படின்னு கேட்கணும். சீனு முடியக்கூடிய ஊர்கள் வந்து 5 சொல்லுங்க. சீனு முடியும்ல ஊர்கள்.
2: எனக்கு தெரிஞ்சு சிவகாசி இருக்கு.
0: ஆ,
1: நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்கே. சிவகாசி. ஆ, நெக்ஸ்ட் சொல்லி யோசிங்க. 5 பேர், 5 ஊர் சொல்லுங்க.
2: காசி.
0: ஆ,
2: ரெண்டு தான் தெரியுது மேடம். அடுத்த நேரம்
0: சிவகாசி. காசி நீங்க சொல்லிருக்கீங்க. வாரணாசி, அவிநாசி, தென்காசி, மணியாட்சி, இவெல்லாம் இருக்குல்ல.
1: நிறைய இருக்கு. திருச்சி.
0: ஆ, திருச்சி. சீன் முடியக்கூடியது.
1: சார், ஓகே சார், உங்களுக்கு ஒரு மதிப்பை, நான் உங்களுக்கு ஒரு மதிப்பை.
2: நன்றி.
0: ஓகேங்க சார். ஓகே,
1: நன்றி.
0: நன்றிங்க சார்.
1: பேசிடலாமா?
0: ஆ, பேசிடுவோம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஆ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஆ, முள்ளக்காடு பாபு சார்,
3: சொல்லுங்க.
0: கேள்வி கேட்டுருவோமா?
1: ம்,
3: கேளுங்க.
1: சரி, முதல்ல நீங்க கேளுங்களேன். ஏன்னா முதல்ல எப்படி
3: சொல்லுங்க. இது ஒரு 5 எழுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரத்தோட மறுபெயர்.
1: மறுபெயரா?
0: மறுபெயர். 5 எழுத்துக்கள் கொண்டது சொல்றாங்க.
1: சரி, 5 எழுத்து.
3: தமிழ்நாட்டின் நகரத்தின் மறுபெயர்.
1: நகரத்தோடைய மறுபெயர். சரி.
3: முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து இயற்கையோடு சம்பந்தப்பட்டது.
0: இயற்கை.
1: சரி.
3: மூணாவது எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி.
1: ஓரெழுத்து ஒரு மொழி.
3: நாலாவது எழுத்துக்கு ஒண்ணு இல்லை. ஐந்தாவது எழுத்து சலூன் கடையோடு சம்பந்தப்பட்டது.
1: சலூன் கடையா? ஐந்தாவது எழுத்து மட்டுமா சார்?
3: 5 எழுத்து மட்டும்.
1: 5 எழுத்து, முதல் எழுத்தும் ரெண்டாவது எழுத்தும் இயற்கையோட
3: சம்பந்தப்பட்டது.
1: சரி, மூன்றாவது எழுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி.
3: ஆமா. 5வது எழுத்து சலூன் கடையோட.

0: சம்மந்தப்பட்டது.
1: சலூன் கடையோட சம்மந்தப்பட்டது. அவங்க
0: என்ன
1: சார்?
0: இதுல ஒரு படம் பேர் கூட இருக்கு.
1: படம் பேர் கூட
2: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட்ல வார்த்தை சொன்னாங்களா, மறுபெயர் தமிழ் தமிழகத்தில்.
1: ஆமா, என்ன நகரத்தோட
2: நகரம்,
0: நகரத்தின் மறுபெயர்
1: என்னவா இருக்கும்? படம் இருக்கா அது பேர்ல?
0: ஆமா,
2: அஞ்சு எழுத்து ஆறு எழுத்துல வருது.
0: ஐந்து எழுத்து இருக்கு.
2: ஐந்து எழுத்து. தெரியல
1: தெரியல.
0: மேடம், திருச்சி மாநகரத்தோட மறுபெயர் மலைக்கோட்டை. மேடம்,
2: திருச்சி.
0: ஆமா,
2: ஐந்து எழுத்து இங்க வருது. திருச்சி நான்கு எழுத்துல வருது.
1: இல்ல இல்ல, மலை
2: மலைக்கோட்டை.
1: திருச்சி மலைக்கோட்டை. மலைக்கோட்டை வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே?
0: மலைக்கோட்டை.
2: அவங்களும் ஒரே கேட்டாங்க.
1: சரியா, இது வந்து ஆறு எழுத்து. முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் வந்து மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்.
0: சரி,
1: அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வாழை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்.
2: வாழை மரம்.
0: வாழை மரம் தானே. சரி, ஓகே.
1: அடுத்து வந்து இரண்டாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் உயிரற்ற ஒரு பொருளை குறிக்கும்.
0: உயிர் இல்லாத பொருள்.
1: ஆமா. நான்காவது எழுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி.
0: ஒரு எழுத்து ஒரு மொழி.
1: நான்கு ஐந்து ஆறு வந்து ஒரு திரைப்படம்.
0: ஒரு திரைப்படம். முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? மரத்துல இருந்து கிடைக்கிறது.
1: ஆமா, முதல் எழுத்து. மூன்றாவது எழுத்து
0: மரத்துல இருந்து கிடைக்கிறது.
1: ஆமா.
0: வேற
1: க்ளூ குடுக்கணும் அப்படின்னா இந்த ஊர் பெயர் தான்.
0: ஊர் பெயர் தான்.
1: ஆமா,
0: முதலுக்கு மரம்.
1: சரி, நாலு அஞ்சு ஆறு வந்து ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா, அஞ்சும் ஆறும் வந்து போர் யுத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
0: கருவி, வால். கரெக்டா மேடம்.
1: வால் எல்லாம் இல்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்.
0: வில்லம்பு.
1: யோசிங்க யோசிங்க.
0: இல்ல, வில்லம்புல வருமான்னு கேட்டேன்.
1: அதான் நீங்க யோசிங்க, நான் சொல்லிட்டேனா.
0: வில்லம் போர் வால் மரத்து போல. பன்றுட்டியா மேடம்?
1: இல்லையே,
0: பன்றுட்டி வராது. மரத்துல இருந்து கிடைக்கும் பழம். இது பழம் தானே சொன்னீங்க?
1: இல்ல, ஒன்று மூன்று ரெண்டு எழுத்து தான. ரெண்டு எழுத்து ஒன்று மூன்று.
0: பாளையங்கோட்டை மேடம்?
1: இல்ல சார், இல்ல.
0: பாளையங்கோட்டை
1: நான் சொல்லிடவா?
0: நீங்களே சொல்லுங்க.
1: நாகர்கோவில். ஒன்று மூன்று வாழை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது நார்.
2: நேர்கள் பேசலாம் இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துருவோமா கேட்டுருவோம் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு
1: அனுராதா ஸ்ரீராம் அவங்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சூப்பரான ஒரு பாடல் நம்ம கேட்டு வந்துருவோம்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது புதுகிதுமை நிகழ்ச்சி. நேர்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க, அடுத்து யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: அம்பலவாணன்
0: சார், எப்படி இருக்கீங்க சார், இருக்கீங்களா?
1: ஹலோ
0: அம்பலவாணன் சார்,
1: லைன் கட்டாச்சா?
0: இல்லை, லைனில் இருக்காங்க சார். சரி, ஓகே, அடுத்த நேரிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாழவந்தாபுரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், வாழவந்தாபுரம்.
3: வாழவந்தாபுரம்.
0: ஓகே சார். ரவி சார், யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
3: யார் கேட்டாலும் சரிதான்.
0: சரி, நான் கேட்கவா உங்ககிட்ட ஒரு விடுகதை. என்ன அப்படின்னா, துடித்து கொண்டே இருக்கும் இதயம் அல்ல, விழித்து கொண்டே இருக்கும் மனிதனும் அல்ல, அவன் யார்? துடித்து கொண்டே இருக்கும் இதயம் அல்ல, விழித்து கொண்டே இருக்கும் மனிதனும் அல்ல. சின்ன குழு வந்து இது எல்லா இடத்துலையுமே, எல்லா இடத்துலையுமே இது இருக்கும்.
3: அதாவது வீடுகளில் இருக்கும்.
0: வீடுகளில் இருக்கும், எல்லா இடங்களும் சொல்லிட்டேன், பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இது இருக்கும்.
3: விழித்து கொண்டே இருக்கும்
0: இதயம் அல்ல, துடித்து கொண்டே இருக்கும் இதயம் அல்ல, விழித்து கொண்டே இருக்கும் மனிதனும் அல்ல.
3: தெரியல மேடம், சொல்லிருங்க.
0: தெரியலையா, சொல்லிடவா? கடிகாரம். துடிச்சுக்கிட்டே இருக்கும் இதயம் கிடையாது, விழித்துக்கிட்டே இருக்கும் மனிதனும் இல்லை.
1: கரெக்ட், கடிகாரம்.
0: ஓகே சார், அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்க?
3: நான் கேள்வி கேட்கட்டா?
0: ஆ, கேளுங்க.
3: அதாவது இது வந்து ஒரு பழம்.
0: சரி,
3: பழம்னா பழம் கிடையாது.
0: ஆ,
3: அந்த வார்த்தை வந்து பழம்னு முடியும்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஆ,
3: ஆனால் பூக்காது காய்க்காது.
0: பூக்காது
3: வந்து பழம்.
0: பழம்னு முடியுமா?
1: பூக்காது காய்க்காது பழம்னு முடியும்.
0: பூக்காது காய்க்காது ஆனா பழம்னு முடியும்.
3: ஆமா,
0: பழம், சாப்பிட்ற பழம்னு முடியுமா?
3: ஆ, சாப்பிடலாம், சாப்பிடக்கூடிய பொருள் தான்.
0: சாப்பிடக்கூடிய அப்பளம். சரி, ஓகே சார், ஓகே. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நீட்ட பேசிடுவோமா?
1: பேசிடலாம்.
0: வணக்கம். ஓகே, உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நீயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படங்கள்ல வந்து வில்லனா நடிச்சிருப்பாங்கல்ல, அது அஞ்சு சொல்லுங்க, அஞ்சு படம் பேர்.
3: நிறைய
1: படம் இருக்கு, ஃபேமஸான படங்கள் இருக்கே ரஜினிகாந்த்.
0: சரி, டைம் முடிய போகுது, நீங்களே சொல்லிடுங்க.
1: பரட்டன்னு கேரக்டரில் வருவாங்கல்ல, 16 வயது நிலை. கமல்ஹாசன் சப்பானியாகவும் பரட்டன்னு கேரக்டரில் ரஜினிகாந்த்.

0: அப்புறம் மூன்று முடிச்சி
1: மூன்று முடிச்சியும் வந்தார்.
0: அவர்கள்
1: அலைகள்
0: அவர் நெற்றிக்கன் புவனா ஒரு கேள்விக்குறி. இதுலலாம் ரஜினிகாந்த் வில்லனா ஆன்டி ஹீரோவா வந்திருப்பாங்க.
2: சரி சரி, நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: நான் ஒரு கேள்வி கேட்க, விடுகதை.
0: விடுகதை சொல்லுங்க.
1: ஆமா, பிச்சுப்பூ சதுரி கடைக்கு ஆள் பிறக்க ஆள் இல்லை.
0: பிச்சுப்பூ சதுரி கடைக்கு
1: ராஜா மகள் கத்திரி போற அழைச்ச ஆள் இல்லை. அது என்ன
0: நட்சத்திரம்? ராஜா மகள் கத்திட்டு போறானா? நிலா.
2: சூப்பர் சூப்பர். ஓகே சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றிங்க சார்.
2: ஓகே, நன்றி. நேர்கள்லாம் வந்து ரொம்ப நிறைய வந்து கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் பாடல் இதோ வந்துட்டே இருக்க கேட்டுவாங்க.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 102.6 MHz கேட்டுக்கிட்டு இருப்பது பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் ஷோ.
1: நேயர்கள்லாம்
0: நேயர்கள்லாம் கலக்கிட்டு இருக்காங்க.
1: அதே தான், அடுத்த நேரையும் பேசிடுவோமா?
0: பேசிடுவோம்.
1: நேரம் 4:45 ஆயாச்சு. அடுத்து வரக்கூடிய நேர் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வந்துட்டீங்களா
1: சார்? சரி, ஓகே. கேள்வி கேக்குறீங்களா? யார்ட்ட கேட்க போறீங்க?
0: மயில் அந்த மயில்ல வச்சு ஒரு 4 பாட்டு சொல்லுங்க. மயில் தொடக்கமா வரணும்.
2: சரி. மயிலே மயிலே தோகை எங்கே பாட்டு. மயிலாடும் பாறை மயில் வேற பாட்டு வரலாம். பாட்டு மயிலே மேலே சொல்லி இருக்க வேண்டியதே.
1: சரி, டைம் முடிய போகுது.
2: டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்லிருங்க.
0: நான் சொல்லிடுவா? மயில் மயில் மயிலம்மா
1: மல்லு கட்டலாமா
0: மை. அப்புறம் வந்து
1: மயிலிருகே
0: மயிலிருகே மயிலிருகே
1: மை.
0: அது ஒரு பாட்டு. மயில் போல
1: பொண்ணு ஒண்ணு
0: மயில் தொகை அழைத்தாள்.
1: பழைய பாட்டு, சாருக்கு பிடிச்ச பாட்டு நினைக்கிறேன். மாதவி பொன்மயிலால் தொகை
2: விரித்தான்.
0: அது மயில் இடையில வருது. இது தொடக்கத்துல
1: வரணுமோ?
0: ஆமா.
1: ஓ சரி, ஓகே.
2: ஆமா,
1: சரி,
0: மறந்துட்டீங்களே.
1: சரி, நீங்க கேள்வி கேட்டுருங்க.
0: நீங்க கேளுங்க.
2: தங்கம் பாட்டு 4 பாட்டு படிங்க பாப்போம்.
0: தங்கம்
2: பாட்டு தங்கம் ஆரம்பிக்கணும்.
0: தங்கத்தோணியிலே தவளும் பெண்ணழகே.
2: வெரி குட். முதல் பாட்டு வெரி கண்டு.
0: அதுக்கப்புறம் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் ஒரு பாட்டு உண்டுல. அது அதுக்கப்புறம் தங்கத்தாமரை மலரே. அதுக்கப்புறம் அடுத்தால
2: தரத்தினில்
0: குறைவதுண்டோ
2: தங்கத்திலையோ
0: பழைய பாட்டு நிறைய சொல்றீங்க. அது ஒரு
2: பாட்டு.
1: நன்றி. அடுத்து வரக்கூடிய நேர்த்தியும் பேசிடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: தேடி வருவான், கொஞ்ச சிறகடிச்சு ஓடிடுவான்.
1: ஓடிடுவானா?
2: காயில
1: தொடங்கக்கூடிய இந்த காய் வரக்கூடிய ஒரு அஞ்சு பாடல் போடு பாடுங்க.
2: பாட்டு
1: நிறைய இருக்கு.
2: காய் இருக்குது,
1: இருக்கு நிறைய இருக்கு,
2: நிறைய இருக்குதே. அழகா சொல்லலாம், நல்ல பாட்டு இருக்கு.
1: டைம் ஓடிக்கிட்டே இருக்கு.
2: நண்டு
1: போல வந்தாயே
2: இருக்கு.
1: அப்புறம் வந்து புது பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முளைச்சி மூணு இலைய அதுல விரலு வெண்டைக்கா. என்னமா
2: வெண்டைக்கான்னு வரும்.
1: சரி, நல்ல முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. நம்ம நேர்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அனுராதா ஸ்ரீம் அவங்களுடைய வாய்ஸ்ல சிற்பி அவங்க மியூசிக்ல பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நேரம் சரி 4:55 ஆயாச்சு. இன்னைக்கு பதிகித்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் அதாச்சு இல்லையா?
3: ஆமா
2: பானு, எல்லாரும் சூப்பரா விளையாடினாங்க.
3: ரொம்ப அட்டகாசமா நேயர்கள் வந்து கலக்கினாங்கன்னு தான் சொல்லணும்.
2: அதேதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும்.
3: என்னன்னு சொல்லுங்க.
2: மதிப்பெண்கள் சொல்லிடலாமா?
3: ஆ, சொல்லிடுவோம்.
2: எது, நீங்க தான் நிறைய மதிப்பெண்கள் வாங்கி முதல் இடத்துல இருக்கீங்க.
3: அப்படியா?
2: ஆமா, 8 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நேர்களில் வந்து யாரெல்லாம் அப்படின்னா, மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி 2 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. முல்லக்காடு பாபு அவங்க 1 மதிப்பெண் வாங்கி, நேர்கள் 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நான் வந்து 5 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
3: அப்போ நாம இந்த திருப்பு கூட வாங்கி.
2: ஆமாம், நீங்கள் முதல் மதிப்பெண், நான் 2 மதிப்பெண், நான் நேர்கள் வந்து 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கைத்தறி கொடுத்துடலாமா?
3: கொடுத்துருவோம்.
2: ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து அனுராதா ஸ்ரீராம் அவங்க பாடின பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் அவங்க பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் புதுகை தும்பி நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நேர்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருந்தது. நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு, மற்றும்
3: மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.

நெக்லி வனித்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொதுகை தொமி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் டவுன் பஸ்ஸில் பயணித்த நினைவுகள் இதை பற்றி தான் பேச போகிறீங்க. கூடவே சூப்பரான 80களில் வளம் வந்த இடைக்கால பாடல்கள், டவுன் பஸ் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6. இங்கே எல்லாமே ஜோரு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா ஈக்வேடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிலை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரியா 5:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதான் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு. இன்றைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் டவுன் பஸ்ஸில் பயணிச்சிருப்போங்க. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து டவுன் பஸ்லலாம் போயிருப்போம். அதுவும் இப்போலாம் வந்து டவுன் பஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது கிராமப்பகுதிகளுக்கெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து டவுன் பஸ் தான், எங்கே பார்த்தாலுமே டவுன் பஸ் வரும். அந்த டவுன் பஸ்ஸில் நிச்சயமாக ஒரு நாளாவது நாங்கள் வந்து பயணம் செஞ்சுருப்போம் அப்படின்னு வந்து நம்ம நேர்கள் வந்து நினச்சிருப்பீங்க. அதில் போகும்போது அந்த கூட்ட நெரிசலாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து இந்த இனிப்பாட்டில் சிக்கி தவிச்சு அங்கே பள்ளிக்கெலாம் போனோம், ஸ்கூலுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை காலேஜுக்கு போகும்போது நாங்கள் அதில் தான் போவோம், இல்லை மார்க்கெட்டுக்கு போகும்போது நாங்கள் அதில் தான் போவோம், இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய நினைவுகள் இருக்கும். இதெல்லாம் காணாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் மாலை ஏற்ற மாட்டாங்க, ஆடு கோழி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அதை வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு மேலெல்லாம் நிறைய பேர் உட்காந்துலாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இல்லை அந்த பேருந்தில் போகும்போது சில பாடல்கள் வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு நெருங்கின பாடல்களாக ஒளிபரப்புவாங்க, அப்படியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் என் கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படி நான் சொல்லிடுறேன். 0462 2256 1132 அப்படிங்கிற எனக்கு அழைக்கலாம், இல்லை 0462 2256 1133 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்தது மேடம் அப்படிங்கிறதையும் கூட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நானும் போய் சின்ன டீயோ இதையோ குடிச்சிட்டு வந்துடுறேங்க. நீங்களும் பாடலை கேட்டு வாங்க. சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டே இருக்க. டவுன் பஸ்ல பயணம் செய்யும் போது எந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி போறவும் கேட்டு ரசிக்க போறீங்க. பாடல் இதோ வந்துட்டே இருக்க. தர்மதுரை திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி உங்களுடைய குரல்ல பாடல் இதோ.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பாடம் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி நூற்றி ரெண்டு பள்ளி ஆறில் நீர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது ஞாபகம் மருத்துவ நிகழ்ச்சி. இன்றைக்கு ஞாபகம் மருத்துவ நிகழ்ச்சியில் டவுன் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நிறைய கலாட்டாக்கள்லாம் நடந்திருக்கும். அந்த நினைவலைகளை தான் ஞாபக மருத்துவ நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் என் கூட பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் நேர் யார், எங்கே பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலி டவுன் கோடிச்சனார்லேருந்து கந்தசாமி பேசுகிறேன்.
0: கந்தசாமி சார் சொல்லுங்கள்.
1: வணக்கம். மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார்.
1: சார், நான் 30 வருஷத்துக்கு முன்னாள் வந்து நான் வள்ளியூர்ல இருந்தோம். அப்ப வந்து கோயில் கொடைக்கு வந்து எங்க ஊர் நாங்குநேரி பக்கம் போலம்ங்கிற குக்கிராமம்.
0: சரி,
1: அது கோயில் கொடை போது தண்ணி நாங்குநேரிக்கு வந்து அங்கே இருந்து டவுன் பஸ் வருவோம்.
0: சரி,
1: அப்ப கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். கோயில் கொடைனால ஊராங்க வந்து சாமான்கள் கிடைக்காம எல்லா ஜாமான் வாங்கி அது பசத்துல வச்சுக்கிட்டு வருவோம்.
0: சரி, அந்த காலத்து நினைவுகள் எல்லாம் வந்து இப்ப திருப்பி வராது இல்லையா?
1: அந்த டவுன் பஸ் பாடல் வந்து எனக்கு தூய படத்துல வந்து என் கண்மணி என் காதலி, என் கண்மணி என் காதலி
0: பேருந்துல பயணம் செய்யற மாதிரி பாடல் வரும்.

0: பாடல்கள் நல்லா இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்து வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதுவும் மாடுலாம் வந்து எதிர்த்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். நேர்கள் இணைப்புல வராங்க, ஆனா வந்து ஏதோ எனக்கு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மாடம் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கைத்தாறு ஐலண்டாரம் கஷகுளம்.
0: சரி, எஃப்எம் சவுண்டை குறைச்சிருங்க சார். அதான் எஃப்எம் சவுண்டை ஃபுல்லா குறைச்சிட்டு நீங்க பேசுங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது வேற அடுத்த ரூமுக்கு வந்துருங்க. தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்துருங்க. ஆ, இப்போ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க.
2: ஊர் ஐலண்டாரம் கஷகுளம், கைத்தாறு பக்கம்.
0: சரி, உங்க பேரு? பால்ராஜ் சார். இன்னும் எஃப்எம் சவுண்ட் நீங்க குறைக்கல, நான் பேசுறது எனக்கு கேக்குது. சரி சொல்லுங்க, டவுன் பஸ்ல பயணம் செஞ்ச அந்த நினைவுகள் பத்தி சொல்லுங்க.
2: டவுன் பஸ்ல நாங்க படிக்கும் போது டவுன் பஸ் வரோம்.
0: சரி,
2: அப்ப தக்காளி கூட போலி வெங்காயம் எல்லாமே எடுத்துட்டு போகணும்.
0: சரி,
2: அந்த பஸ் இல்லையா? வேற பஸ் கிடையாது.
0: வேற கிடையாது, விட்டா அன்னைக்கு வீட்டுல இருக்க வேண்டியதுதான். ஸ்கூல் படிக்கும் போது நாங்க அதெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய நினைவுகள்லாம் இருக்கு. அவங்க சொன்னாங்க காய்கறி தக்காளி கூட இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. எங்கேயாவது ஒரு மூலையில சீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் உட்கார சீட்ல நாலு பேர் அஞ்சு பேர்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்டக்டருக்குலாம் வந்து நிக்கிறதுக்கே வந்து இடம் இருக்காது. வாசல் படியில அவர் என்னமோ வேற விருந்தாளி மாதிரி தொங்கிட்டு எல்லாம் வந்து பயணம் செஞ்சிருப்பாரு. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இன்னும் நிறைய தகவல்கள்லாம் நம்ம நேர்கள் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க, பாடல் கேட்டு வந்துருங்க.
3: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் சரி 5:21 ஆகிட்டு நேர்கள் கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு டவுன் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது நடந்த சுவாரஸ்யங்கள், அங்கே நடந்த கலாட்டாக்கள் இதெல்லாம் வந்து நேர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மம்சாபுரத்துல இருந்து மீனா பேசுறேன்மா.
0: மீனாம்மா சொல்லுங்க.
1: இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: நன்றி நன்றி. உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்மா சொல்லுங்க.
1: அதாவது நாங்க நைட்டி தைக்கிறதுக்காக ராஜபாளையத்துல நைட்டி கம்பெனிக்கு போவோம். ஒரு 7-8 பேர் பெண்களா சேர்ந்து
0: சரி
1: பஸ்ல போவோமா. அப்ப ஒரு பொண்ணு எங்க கூட வர்ற பொண்ணு ஒண்ணு கண்ணாடி போட்டுருப்பான். அவ அன்னைக்கு பஸ்ல வந்து முன்னாடி ஏறிட்டாக்க கூட்டமா இருந்தது, நாங்க பின்னாடி ஏறிட்டோம்.
0: சரி.
1: அப்ப கண்டக்டர் எங்க கிட்ட வந்து டிக்கெட் கேட்டாங்களா. நாங்க முன்னாடி ஒரு பிள்ளை கண்ணாடி போட்டுருப்பா அவ எடுப்பா அப்படின்னு.
0: நன்றி. அதாவது நாங்கள் நண்பர்களாக எல்லாரும் சேர்ந்து போவோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அது இன்னைக்கும் என்ன வாழ்க்கையில மறக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம்மா. சங்கரங்கோயிலிருந்து பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்மா.
0: சொல்லுங்க சார்.
2: அனுபவம் அதாவது 87 முந்தி 86-85 நான் வந்து பாலிடெக்னிக் படிக்க மலையடிச்சிருச்சி கோமதிமால் பாலிடெக்னிக்.
0: சரி.
2: அதில் வந்து நான் டெய்லி டேஸ்ட் காலர் மாதிரி வீட்டுக்கு வந்து சங்கரங்களுக்கு
0: பஸ்ல வருவீங்க
2: போய் வருவேன் டவுன் பஸ்ல.
0: சரி.
2: ஆமா. அப்போ வரும்போது ஒரு நாள் பஸ் திரும்ப அங்கிருந்து வரும்போது கூட்டம் ரொம்ப, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வழி இல்லை.
0: சரி.
2: ஏன்னு படியில நிக்கிறேன், என்னோட சேர்ந்து 5-6 பேர் படியிலே நிக்காங்க. நான் வந்து 2வது படியில நிக்கிறேன். இன்னொரு நபர் வந்து அடுத்த 2-3 படியில நிக்காங்க. காசு உள்ள பேலன்ஸ் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க வழி இல்ல. ஒண்ணு

0: எங்க கூட வந்த கிளர்க்கு அவரும் எங்க கூட வந்தாரு.
1: சரி சார்.
0: வந்தவர் என்ன செஞ்சாரு, என்னை அப்படி தாங்கி பிடிச்சிட்டு, தம்பி நீங்க துண்டு எடுங்க, எடுத்து கொடுங்க தம்பி அப்படின்னா.
1: ஓ சரி சரி.
0: அந்த உடனே அவர் பிடிச்ச உடனே நான் பென் பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்து கொடுத்து டிக்கெட் எடுத்து அது பூரா வந்தோம். அடுத்து ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டாப் வந்த பிறகு ஆட்கள் கொஞ்சம் இறங்கினாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது.
1: ஓகே, நிறைய பேருக்கு பரிச்சயமான குரல்களா கூட இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த கல்லூரி பசங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பேருந்துல பயணம் செய்யும் போது அந்த லாஸ்ட் சீட்டு அப்படிங்கறது வந்து அவங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கு, படிக்கட்டுகள் அவங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு டவுன் பஸ்களில் கேட்கக்கூடிய நிறைய இடைக்கால பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா அவங்க இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். சக்திவேல் திரைப்படத்தில் இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடலும் வந்துட்டே இருக்க கேட்டுவாங்க.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद जय भारत வந்தே மாத்திரம்.
4: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
4: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரி 5:32 ஆகிட்டிருக்கு. நேர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ. அது மட்டும் இல்லை, ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, டவுன் பஸ்ஸில், அதாவது அந்த காலத்தில் வந்து டவுன் பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டவுன் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு நேர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: வானதம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுகிறேன்.
0: நம்பிராஜ் சார் சொல்லுங்க.
1: அதாவது ஒரு டன் பஸ்ல வந்து 10 ரூபாய்த்தானா ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு எப்பவுமே வச்சிருப்பேன் கையில.
0: சரி,
1: அப்போ அந்த பஸ்ல வந்து ஒரு 10 பேர் 12 பேர் தான் இருக்காங்க. 12 பேரும் 50 ரூபா 100 ரூபாயா வச்சிருக்காங்க. நான் ஏறிட்டேன் எங்க ஊர்ல இருந்து. அப்போ அவர் வந்து சில்ட்ரன் கொஞ்சம் கோபமா டென்ஷனா, எல்லாரும் 100 ரூபா 50 ரூபா ஏறினா எப்படியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நான் அவரை கூப்பிட்டேன்.
0: உட்காந்து
1: நாங்களும் பல விதமா பேசிக்கிட்டே இருக்கோம். ஊர் அந்த ஊர் வர்ற நேரத்துல சார் பாத்தீங்களா சார், இதுலயும் ஒருத்தன் டிக்கெட் எடுக்காம இருக்கான் சொல்ல சார், இப்ப பாருங்க திருப்பி டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளா டிக்கெட் பாத்து பாத்து கேட்டு கேட்டு செக் பண்ணிட்டே வந்தாரு.
0: சரி,
1: கடைசியில ஏன்ட சார் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலங்க சார், நான் 200 ரூபாய் கொடுத்தேன், நீங்க 100 ரூபாய் குடிச்சீங்க, நான் டிக்கெட் எடுக்க மறந்து போச்சு. எப்படி என்ன சார் நீங்க உங்க கூல் டவுனா பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு, கடைசி நீங்களே டிக்கெட் எடுக்க மாதிரிங்களா சார். வாழ்க்கையில ஒரு மனுஷனை குளிர்விக்கிறதுக்கு 1 ரூபாய கொடுத்துட்டு அந்த மனுஷனை கொதிக்கிற அளவுக்கு செஞ்ச ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்.

0: அதாவது அந்த மாதிரி விஷயங்கள இப்ப ஞாபகம் இருக்கு.
1: ஏன்னா சில்ட்ரன் மாத்திரம் குடுக்கறோம்னாலும் முதல்ல நம்ம டிக்கெட் எவமா எடுத்தணுங்கிறதுல அதுல இருந்து ஒரு பாடம் மேம்.
0: ஓகே சார், சூப்பர். ஒரு நல்ல விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. இன்னும் அடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஓகே, அவங்க இனிப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லும்போது அந்த சில்லறைகளுக்காக வந்து அந்த பஸ்ஸில் எப்போவுமே வந்து சண்டை நடக்கும். இப்போவும் நிறைய பேருந்துகள் நடந்தாலும் அந்த டவுன் பஸ்ஸில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா சில்லறையை வந்து கொடுத்து விடுவாங்க, கொடுத்து விடும்போது அதை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்போ யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஜெயக்குமார் சார்.
2: வணக்கம்.
0: எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க.
2: அதாவது சுட்ட குடுத்துட்டு ஒரு 2 ரூபாய்க்கு அவர் அங்கிட்ட கிட்ட வரும்போது பூரா பாத்துக்கிட்டே இருக்கும். எப்ப சில்லறை திருவாரு அவர் சொல்லுவாரு, இறங்கும் போது தாரண அப்படின்னு பாரு. மத்த நேரம் எல்லாம் டிக்கெட் எடுத்து சில்லறை கண்டிப்பா உடனே தூங்கிடுவோம். ஆனா இந்த 2 ரூபா 1 ரூபா தரும் போது அவர் அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு போயிட்டு வரும்போது பூரா சார் வந்து சில்லறை பாக்கி சில்லறை பாக்கி இருக்கும். ஏன்னா அப்ப 2 ரூபா 1 ரூபா ரொம்ப இது. அடுத்த பஸ் ஏறும்போது 2 ரூபா 1 ரூபா தான் தேவை
0: கேட்பாங்க.
2: ஆமா, அதனால அவரை அப்ப இறங்குற வரைக்கும் நம்ம அவரை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. டிக்கெட்டு
0: நேயர்கள்லாம் வந்து அவங்க டவுன் பஸ்ல பயணம் செய்யும் போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் டவுன் பஸ்ல பயணம் செய்யும் போது எந்த மாதிரியான பாடல்கள்லாம் ஒளிபரப்புவாங்களோ அந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையான நிகழ்ச்சியும் சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டே இருக்க கேட்டுவாங்க. கேஜே ஏசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா அவங்க இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து நேரம் சரியா 5:36 பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க. பாடலுக்கு முன்னாடி விளம்பரமும் இருக்கு, தொடர்ந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஞாபகம் மருதே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில் இன்றைக்கா டவுன் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நேர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள், சிலரையாகட்டும் இல்லை வந்து பெரிய பயணம் செய்யும்போது அவங்க கூட்ட நெரிசலாகட்டும் அதில் வந்து மாட்டிக்கிட்டது, நண்பர்கள்லாம் சேர்ந்து பயணம் செஞ்சது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்போம். வணக்கம்.
1: இடைக்கால இனிய பாடல்களோடு நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழி ஐசு அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: நமஸ்கார்.
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது டவுன் பஸ் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம். எந்த ஊருக்கு போனாரு? எனக்கு நான் வந்து ஆழ்வார்த்தில இருந்து அம்பை போனோம்னா சாதா பஸ்ல 20 நிமிஷம்னா இதுல ஒரு மணி நேரம்.
0: ஒரு மணி நேரம்
1: பல ஊர்கள் சுத்தி போவோம்.
0: ஆமா,
1: அதுல சில சம்பவங்களும் நடக்கும், நகைச்சுவைகளும் நடக்கும். பெரிய ரொம்ப கூட்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தப்ப நான்
0: ஏறிட்டேன்.
1: நான் வந்து லேட்டா போனா போதுங்கனால அதுல
0: ஏறினேன்.
1: அப்ப ஒரு கிராமத்துக்குள்ள அந்த வண்டி போகும்போது அந்த கிராமத்துல ஒரு இறங்கணும், ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா,
0: சரி
1: கம்ப ஊனிட்டு அந்த அம்மாவை இறக்கி விட்டாங்க. மூணு பேர் இறக்கி விட்டு அவரு வீட்டுக்கார ஐயா உள்ள இருக்காரு, அவரை இறக்கணும். இந்த அம்மா பேர சொல்ல மாட்டாங்க.
0: சரி,
1: ரொம்ப அப்ப என்னம்மா பேரு அப்படின்னு கண்டக்டர் கேக்காரு. அந்த அம்மா கைய ஒரு உயரமா காமிச்ச உடனே கோபுரம் மாதிரி காமிச்சது. அப்ப திருச்செந்தூர்ன உடனே முருகர் அம்மா அப்படின்னாரு. இல்ல அப்படின்னு தலையாட்டுது. பிறகு பார்த்தா தலையாடின உடனே அப்ப ஆறுமுகமா அப்படின்னு, அதுக்கும் இல்லைங்க. அப்ப நானும் கீழே இறங்கி என்னம்மா என்ன வேறுன்னு அதை சொல்ல பாத்துட்டு கம்ப கம்ப ஊனுச்சு. அப்ப நான் என்னம்மா வேலை முருகனா அப்படின்னு, அதுவும் இல்ல அப்படின்னு. பிறகு தலையாட்டுச்சு. அப்பதான் என் கண்ணுக்கு அந்த அம்மாவோட பாம்படம் தட்டுப்பட்டுச்சு. அப்ப நான் கேட்டேன் தங்க வேலாம்மா அப்படின்னு. ஆமான்னு சிரிச்சது. சிரிக்கும் போது வெத்தலை வேற கீழே விழுந்துட்டு அந்த அம்மா வாயில வெத்தலையை போட்டிருந்தது, அதையும் கீழே துப்பிட்டு அதுக்கு பிறகு சிரிச்சது. ஒரே திருப்பி எல்லாரும். பிறகு அந்த ஐயாவை பார்த்தா தூங்கிட்டு இருக்கு. பிறகு தட்டி தட்டி எழுப்பி ஐயா தங்க வேலை ஐயா எந்திரிங்கன்னு சொல்லி இறக்கி விட்டு
0: அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு.
1: ஒரே சிரிப்பா இருந்தது.

0: சார், சூப்பர்
1: இந்த
0: சார்.
1: மாதிரி சில சம்பவங்கள்லாம் அந்த படத்தில் நடக்கும்.
0: கண்டிப்பாக, அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்ருக்கேன். ரொம்ப அழகாகவும் நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார், நன்றி.
1: நன்றிமா, நன்றி மகிழ்
0: நன்றி. நேயர்கள்லாம் சூப்பராக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நீர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
2: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: அம்மா வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
0: மாணிக்கவாசகம் சார், சொல்லுங்க.
2: டவுன் பஸ் எங்க ஊர் வழியா போகும் கடையத்துக்கு. திருநெல்வேலி ஆலங்குளம் வெட்டி கூழாங்குளம் லட்சுமி ஊர் வழியா கடையத்துக்கு போவோம். ஆடு மாடு எல்லாம் வாங்குறதுக்கு சந்தைக்கு பசுலாம் போவோம் டவுன் பஸ்ல.
0: சரி.
2: ஆமா, ஆட்டுக்குட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு வச்சிருக்கேன்.
0: சூப்பர்.
2: ஒரு ஆளு ஆட்டுக்குட்டிய ஏற்றி கொண்டு போனாரு. நடு வழியில ஆட்கள் இறங்கிச்சு இல்ல, அவரு அங்க பழக்கம் விட்டுகிட்டே இருந்தாரு பசுல.
0: ஆட்டுக்குட்டி தூக்கிட்டாங்களா?
2: ஆட்டுக்குட்டி இறங்கி ஓடி போயிருச்சு. பெரும் விரட்டி பிடிச்சு உள்ள போட்டு அந்த சந்தையை கொண்டு போனாரு.
0: சரி.
2: அதே பாட்டுகள் எல்லாம் படிக்கும்.
0: நன்றி. நேர்கள்லாம் பழைய நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியிலும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுவாங்க. ஒன்னு நினைச்ச பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல் இதோ.

0: நேரம் சரியாக 5:53 ஆயிட்டிருக்கு. ஞாபகம் வருது நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. டவுன் பஸ் நினைவுகள், இதை பற்றி தான் நேர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவான நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
1: நான் ஒரு நாள் டவுன் பஸ் வேலைக்கு போவேன் மேடம்.
0: சரி.
1: எனக்கு திருச்சியில உள்ளவர் வந்து ஒரு கையில ஒரு கட்டப்பையில வந்து ஒரு நாய் குட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்ப கண்டிப்பா இருந்து சத்தம்
0: போட்டாச்சு.
1: உங்களுக்கு தெரியாத எதுக்கு நாய் குட்டி இறங்கணும்னா இறங்கணுமா?
0: சரி.
1: அந்த அதை நினைச்சாலும் இப்ப அந்த பச்சை பார்த்தாலும் அந்த நினைவு வரும் மேடம்.
0: அந்த ஞாபகம் வருது.
1: அம்மா உடனே இறங்கிட்டாங்க. அவங்க சத்தம் போட இறங்கிடுச்சாது.
0: இறங்கிட்டாங்க.
1: இறங்கிட்டாங்க. சத்தம் நாய்க்கிட்டலாம் கொண்டு வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல இறங்கிட்டாங்க. அது எனக்கு இந்த அந்த பஸ்ல இப்ப இந்த பஸ் ஓடுது மேடம். அந்த பஸ்ல போகும்போது எனக்கு
0: ஞாபகம் வந்துடும். கரெக்டா வந்துடும். சூப்பர்
1: வந்துடும் மேடம்.
0: ஓகே, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அந்த நாய்க்குட்டிக்காக நான் டிராவல் கூட பண்ணல, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். அடுத்து யாரும் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆஞ்சநேயர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன்மா. நலமா இருக்கீங்க?
0: சிங்காரவேல் சார் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: டவுன் பஸ் அனுபவங்கள். நான் வந்து சின்ன வயசுல சென்னையில இருந்தேன், ஒரு 25 வரைக்கும்.
0: சரி.
2: அப்ப வந்து இப்படி எல்லாம் பணப்பழக்கம் இல்லாத காலங்கள். எங்க அத்தான் கொத்தாச்சி அடிக்க போக சொல்லுவாரு.

0: கொடுத்து விடுவாருன்னா அந்த 50 பைசா மிச்சம் பண்றதுக்கு டிக்கெட் எடுக்காம போன காலம் எல்லாம் உண்டு.
1: சரி,
0: அப்ப இவ்வளவு செக்கிங் இருக்காது, இப்ப மாதிரி ஏகப்பட்ட செக்கிங். அங்க முன்ன யாரு மேட்சா நம்ம பின்னால இறங்கி ஓடிடுவோம். அப்படிலாம் ஒரு ஜாலியான ஒரு அனுபவங்கள். இப்ப எல்லாம் அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போது அந்த மலர் நினைவுல சொன்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்புக்கே நன்றிமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க, நன்றி. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம், சேட்டைகள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நினைவுகள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து டவுன் பஸ்ல அந்த டிராவல் பண்ண அனுபவம் அப்படிங்கிறது மறக்க முடியாத அனுபவங்களாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும், கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. தாய் மனசு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போறோம். அது மட்டும் இல்ல, நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் நாரின் காற்றலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் தோழி ஐஷுவினு.
2: தொண்டையில தான் நினைச்சேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோவிலில் சமபந்தி விருந்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா இக்வெடாரின் கொன்சலா எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. பொறுமை இழந்து முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற நேரிடக்கூடிய உணர்ச்சி வசத்தை ஒருபோதும் நேரிடாதீர்கள்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6. பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பாராமல் செய்யும் செயலே தர்மமாகிறது.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நமதே.

0: ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
3: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்குறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
5: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேர்மையாக வாழ்ந்தால் பேர் ஆனந்தம் உண்டாகும். நேர்மை மிக்க செயலுக்கான பரிசும் அதில் அடங்கும்.

பொருளறிந்து அதனை ஓதுங்கள், பொருளறிந்து அதனை ஓதுங்கள், இறை பொக்கிஷத்தை என்றும் பேணுங்கள், திருமறையை திறந்து

போட்டு உரையில் இட்டு பரன் மீது வைப்பதனால் பலனெது உண்டாகுமோ? அதை எட்டு திசைகளிலும் எடுத்து விளக்காமல்

இதயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் இறைவேத வசனத்தை இதயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் ஒரு கோடி ஆண்டென்ன ஒரு கோடு மாறாது உயிர் வாழும் மறுக்கா.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர மாலை 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். சேவை செய்திகள் துவக்கத்தில் ஒரு பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம்.

0: காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதற்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. மேற்க சொல்லக்கூடிய சொன்ன அந்த பயன்களெல்லாம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல வாரியத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் வலைதளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் உள்ள கைம்பெண்கள், ஆதரவற்ற மகளிர் மற்றும் பேரிளம் பெண்கள் தங்களுடைய விவரங்களை டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு .tn.gov.in இந்த இணையதளத்தில் புதிதாக நீங்கள் பதிவு செய்து பயன்பெறலாம். அப்படி இல்லை என்றால் மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருநெல்வேலி, இதனுடைய தொலைபேசி எண்ணான 0462-2576-267 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரியன் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

0: நிலை பண்பலை 102.6 திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மக்கள் தொடர்பு முகாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9 நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான முன்னோடியாக இம்மாதம் 18 அன்று வெங்கடாசலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை மனுக்கள் பெறப்பட உள்ளது. மேற்படி முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் திருநெல்வேலி, தனித்துறை ஆட்சியர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ஆகியோர் கொண்ட குழுவினால் மனுக்கள் பெறப்படும். முகாம் நிறைவு பெற்றவுடன் அன்று பிற்பகல் அந்த கிராமத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மேற்படி குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மேற்படி குழு ஆய்விற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இந்து திரைப்படத்திலிருந்து.
1: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம் குஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்னவென்றால், 2026-27 ஆண்டிற்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வதற்கான விவரத்தினை www.sdat.tn.gov.in மற்றும் ஒரு இணையதள முகவரியான www.cmtrophy.sdat.in இந்த இணையதளங்கள் வாயிலாக இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு பிரிவிற்கான விரிவான விளக்கங்கள் இணையதளத்தில் உள்ளது. போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்வதற்கு முன்னர் விளக்கங்களை தெளிவாக தெரிந்து பதிவு செய்யுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து

0: அடி போடு அடி போடு அடி துடுப்பு ஓம் போட வரும் எடுப்பு
1: அடி போடு அடி போடு போட வரும் பலவிருக்கிறோம் பலவிருக்கிறோம் பள்ளியம்மா அண்ணா பிரிச்ச வலையில் சிக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
2: சிக்கிக்கம்மா.
3: நேரம் 6:52. சேவை செய்திகள் நிறைவு பாடலாக நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திலிருந்து

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சேவை செய்திகள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெல்லை பண்பலை 102.6. நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 தேசபக்தி பாடல்கள், 9:30 மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து இன்று காலை ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம், அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பிஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். நாளை காலை 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் கலந்து கொள்கிறார். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரை இசை. காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு சமையலில் ருசி கைமணமா பக்குவமா. 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதியுதவி பெறும் நிகழ்ச்சி பகுதி 8 விளம்பரதாரல் நிகழ்ச்சி. நாளை காலை 10:17 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். முற்பகல் 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஆசை அல்லது லட்சியம் என்னென்ன. நண்பகல் 1:00 நலம்தானா, இதில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் குடலில் உருவாகும் பிரச்சனைகளும் நமது அலட்சியமும். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல். நாளை மாலை 3:02 மணி திருநாடு, இதில் கொடைக்கானல் மலை இயற்கை விவசாயம் பற்றிய தகவல். 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள். நாளை மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, இதில் முதன்மையாக அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை வழங்குகிறார் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஏ முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களின் மதிப்பு கூட்டுதலும் சந்தைப்படுத்துதலும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்கள். நாளை 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நேரம் 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளிலும் பிரபஞ்சத்திலும் பல அதிசயங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை இன்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மாமன் மகள் திரைப்படத்திலிருந்து

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. சமீபத்திய ஆய்வுகளில் பெருங்கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 2000 மீட்டர் ஆழத்தில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்குதாங்க. அடுத்ததாக, டைனோசர் இனமான டிரெக்ஸ் குஞ்சிகள் பிறந்த உடனே ஓடவும் இரை தேடவும் தயாராக இருந்ததாக போலியன்டாலஜிஸ்ட்கள் கூறுகின்றனர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜப்பான் விண்வெளி மையம் விண்கற்களை ஆய்வு செய்ய ஹயபுஷா 2 என்ற விண்கலத்தை அனுப்பியது. இது 2020 ரயிகு விண்கலில் தரையிறங்கி அதன் பாறை மண் மாதிரியை பூமிக்கு கொண்டு வந்தது. இந்த விண்கலம் 2026 July 5 டோரிபோன் எனும் விண்கல்லை படம் பிடித்துள்ளது. பூமியிலிருந்து 10 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த விண்கல். 1476 அகலம் கொண்டது. இது இரண்டு விண்கல் சேர்ந்து இருப்பது போல் உள்ளது. இதற்கு காரணம், இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இரண்டு விண்கல் ஒன்றாக நகர்ந்து மெதுவாக இணைந்து உருவாயிருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறிக்கொழுந்து திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் வந்து தாவரங்கள் செழிப்புக்கு வந்து சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, அதனோட தண்ணீர் அவசியங்க. வறட்சியில் உயரமான மரங்களிடம் தண்ணீரை உச்சிக்கு கொண்டு செல்வது கடினமாக இருக்குமா? இது குறித்து மலேசிய காடுகளில் டிப்டேரோகார்ப் வகை மரங்களில் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இலைகள் மற்றும் தண்ணீரை கொண்டு செல்லும் குழாய்களில் சில மாற்றங்களை செய்வதன் வழியாக இந்த பிரச்சனையிலிருந்து அவை தப்புகின்றன என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. இதில் அடுத்த தகவல் வந்து, அண்டார்டிகாவின் எரிபஸ் எனும் ஒரு எரிமலை தினமும் 80 கிராம் தங்க நுண் துகள்களை வெளியிடுகிறதாங்க. இது வந்து விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் துருவத்திலிருந்து 1350 கிலோமீட்டர் தொலைவில் ரோஸ் கடலில் இந்த எரிமலை அமைந்திருக்கிறது. இதன் உயரம் கடல் நீர்மட்டத்திலிருந்து 12,441 அடியாக உள்ளது. எரிமலை லாவா குழம்பிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்பமான வாயுக்களுடன் சேர்ந்து இந்த தங்க நுண் துகள்கள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. இது 1000 கிலோமீட்டர் தூரம் காற்றில் பயணித்து பனிப்படலத்தில் படுகிறது. இதை சேகரிக்க முடியாதாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்களே, ஒலிக்கவிருக்கும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது அறிவியல் தகவல்கள். பாடலை தொடர்ந்து ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேரம் 7:31. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சு.

சல் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சென்னை திருமலிசையிலிருந்து பி மணிவண்ணன் ராணி, வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, மயிலாப்பூர் மணிகண்டன் ஆனந்தி, வாகையூர் ராமசாமி சரோஜா தேவி, செருங்காட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி மற்றும் கண்ணகி நகர் பெரியசாமி சஜித்குமார் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சக்திவேல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், குளையன் கரிசலிலிருந்து சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்ம பத்தினி. திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: ஆசை ஏஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரத்திலிருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், அஸ்ரித் பவஷ்யா, உபேந்திரன், ஸ்ரீதேவி மற்றும் பாப்பாக்குடி செல்வமணி, உக்ரன்குட்டை மணி, கல்லணை நடராஜன், சாத்தான்குளம் MS மயில் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவே பூச்சூடவா.

நேரம் 7:47. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை அஞ்சல், நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனியிலிருந்து ராணி, சுவர்ணலதா, முத்துக்குமரன், ஆண்டிப்பட்டியிலிருந்து சிவகுமாரி பார்கவி, பொம்மைய கவுண்டன்பட்டியிலிருந்து தங்கராஜ் மற்றும் சுக்கங்கல்பட்டி தங்கராஜ் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னை வயல்.

நேரம் 7:52 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை அஞ்சல், நெல்லை பண்பலை 102.6. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பசும் பொன்.

நேரம் 7:57 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க நன்னிலும் நாராயணன் காரைக்குடியிலிருந்து, கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராம்நாதன், நிஷானி, வெண்பா, ஆதிரா, இனியா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 ஆண்டில் எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் இன்று நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்ள

நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் 100 கிகாவாட் திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்கத்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதாக சென்னை சுங்கத்துறை தலைமை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றியபின் உரையாற்றிய அவர், நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரக்குகள் தாமதமின்றி சோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். சென்ற நிதியாண்டில் சென்னை சுங்கத்துறையின் மூலம் 1,43,456 கோடி ரூபாய் சுங்க வரி வசூலிக்கப்பட்டதாக திரு விமல்நாதன் தெரிவித்தார். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிகல் அதிரடியாக ஆடி சதம் அடித்து 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இளங்காற்று. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் ஸ்வரிமுத்து.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. இன்றைக்கி இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த தகவலில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வேயானது ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதை நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். எத்தனை போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4098 இடங்களை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதியெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க கேட்டிங்கன்னா, கல்வி தகுதியாக பிஎஸ்சி அல்லது பிஇ பிடெக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது தகுதின்னு சொல்லப்போனால் 18 வயதுலேருந்து 33 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தகுதியும் ஆர்வமும் இருக்குதுப்பா, நான் அப்ளை பண்ண போகிறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான இணையதள முகவரி www.rrbapply.gov.in. இந்த இணையதளத்திற்கு போயிட்டு கூடுதல் விவரங்களான நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுட்டிங்கன்னா அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி செப்டம்பர் 13, அதாவது நேற்றே ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைனில், 1 மாதம் கொடுத்துருக்குறாங்க, 13 வரை ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இணையதள முகவரி சொல்கிறேன், www.rrbapply.gov.in. இந்த இணையதளத்தில் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்காக 4098 காலி இடங்கள் இருக்குங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 இளங்காற்று. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய விமானப்படையில் தாங்க வேலை, அதாவது இந்திய விமானப்படையில் திருமணம் ஆகாத இளைஞர்கள் அக்னிவீர் வாயுவில் சேரலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 10th முடித்த திருமணமாகாத இளைஞர்கள் இதில் சேரலாம். அதாவது அவங்களுடைய பர்த் ஆஃப் டேட் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2005 வருடத்தில் பிறந்தவர், அதிலிருந்து பிறந்தவராக இருக்க வேண்டும். 2009 7வது மாதம் 1ஆம் தேதிக்குள் பிறந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அக்னிவீர் வாயுவில் சேர விருப்பமுள்ள நபர்கள் அதற்கான இணையதள முகவரியான www.ea.freerecruitmentedil.co.in இந்த இணையதளத்தில் போயிட்டு செக் பண்ணிட்டு உள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது, மாரி 2 திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:25 ஆகி கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸில் சுமார் 40 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணியிடங்களை நிரப்ப இருப்பதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிஹெச்டி முடித்தவங்க மற்றும் 36 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இதனுடைய இணையதள முகவரியான www.iitm.ac.in இந்த இணையதளத்தில் சென்று கூடுதல் விவரங்களை தெரிந்து கொண்டு அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் அதில் சப்மிட் பண்ணி உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக அக்டோபர் 15 சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ மறந்துடாமல் ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி முடித்தவங்க 36 வயதுக்கு உட்பட்டவங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டுகிட்டு இணைந்திருங்கள்.

0: சும்மா கீழ்
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. வேலை வரும் வேலையை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களில் அடுத்த தகவல் என்ன தகவல் அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது ISRO அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அசிஸ்டன்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு மற்றும் ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பணிகளுக்கு காலியாக இருக்கக்கூடிய 267 வேக்கன்சியையும் ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ISROவில் சேர்ந்து பணியாற்ற ஆர்வமுள்ள நபர்கள் கூடுதல் விவரங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதளம் வந்து www.isro.gov.in. மீண்டும் ஒரு முறை www.isro.gov.in இந்த இணையதளத்தை நீங்கள் அணுகலாம். இதில் கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள வேலை அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா, அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி பணிகள் பார்த்தீங்களா, அதில் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இம்மாதம் 20 நிறைவு பெறுகிறது. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். புஷ்பா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:40. கேட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இளங்காற்று வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர்டிஓங்க, இந்த டிஆர்டிஓவில் வந்து ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லேபரட்டரியில் சுமார் 50 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்டிஓவில் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரியில் சுமார் 50 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஆனது ஒரு வருடம் மட்டுமே. கல்வி தகுதியாக இன்ஜினியரிங் முடித்தவங்க, சயின்ஸில் அதாவது பிஎஸ்சி இந்த மாதிரி சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, லைப்ரரி சயின்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதனுடைய மாதிரி விண்ணப்ப படிவத்திற்கும் இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.drdo.gov.in இந்த இணையதளத்துக்கு போயிடணுன்னா நமக்கு மாதிரி விண்ணப்ப படிவமும் கிடைக்கும், கூடுதல் விவரங்களான நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும், அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விண்ணப்ப படிவத்தை நம்ம ரெடி பண்ணி, நம்மளுடைய அப்ளிகேஷனை அது மாதிரியே ரெடி பண்ணி தபால் மூலமாக தான் நமக்கு அது தக்கக்கூடிய எந்த ஒரு விலாசத்துக்கு அனுப்பணுமோ அந்த விலாசமும் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அனுப்பிடலாம். அந்த விலாசத்துக்கு உங்களுடைய தபால் மூலமாக செல்லக்கூடிய உங்களது அப்ளிகேஷன் சென்று சேர வேண்டிய கடைசி தேதி வந்து இம்மாதம் 28 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்திற்கு

முன்னதாகவே நம்மளுடைய விண்ணப்பத்தை போஸ்ட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுல்தான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: வணக்கம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.

கேட்டுட்ருக்கிறீங்க இளம் காற்று, நெல்லை பண்பலை 102.6 வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவல் என்ன தகவல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, TNPSC. இந்த TNPSC-யில் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெக்ரூட்மெண்ட் ஆனது இந்த ஆண்டுக்கானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் அசிஸ்டன்ட் கிளர்க்கு மற்றும் சில பணிகள் இருக்குது. இதில் வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அண்ட் 2A இதில் சுமார் வந்து ஒரு 821 காலி இடங்கள் இருக்கிறதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அண்ட் 2A இதில் வந்து 821 காலி இடங்களை நிரப்பவிருக்கிறதாக TNPSC-யில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் டிகிரி முடித்த நபர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். TNPSC-யின் இணையதளமான www.tnpsc.gov.in. ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்து வைத்திருந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுத்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக செப்டம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ரிலிமினரி முதன்மை எக்ஸாம் எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு உத்தேசமாக சொல்லியிருக்கிறாங்க. TNPSC-யில் குரூப் 2 2A ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: விதவிதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
2: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல், அதாவது நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ICF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரயில்வேல அது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. இந்த இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியானது அப்ரண்டிஸ் பணிக்காக 1010 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய பிரத்யேக இணையதளமான www.pb.icf.gov.in இந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக 10th, 12th, ITI முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15 வயதிலிருந்து 24 வயது வரை உள்ளவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது போக கூடுதல் விவரங்கள் கொடுங்க எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இதே இணையதள முகவரி தான், www.pb.icf.gov.in. இந்த இணையதளத்தில் சென்று பார்த்துக்கலாம். இந்த ICFன் அப்ரண்டிஸ் பணிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி செப்டம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியின் நிறைவாக குத்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பாகிறது.

ரசா நவுர்ரா இப்ப பர்ற.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இனி கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ராஜேந்திரகடா ஆம்லேட்டா நாயர்கடா ஆம்லேட்டா
1: வாழ்க்கையோட போராடிக்கிட்டே ரங்கதுரம் மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். அதை புரிஞ்சிக்காம இந்த படுவாவிங்க இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு
2: இருக்காங்களே. போட்டு புதுசா நாடகம் நடத்த போறேன்.
3: To be or not to be.
4: வாழ்வதா சாவதா?

நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம்.

துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.

0: உன்னுடைய கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம்.
1: இந்திய மண்ணிலே பிறந்த எனக்கு வேறு என்ன விருப்பம் இருக்க போகிறது? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும், வெள்ளையர்களை அழித்து விரட்ட வேண்டும், இந்த நாட்டின் விடுதலைக்காகவே உயிர் துறக்க வேண்டும். இதுதான் என் கடைசி விருப்பம்.
2: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
4: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
3: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
4: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
3: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
4: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
3: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
4: கண்டிஷன் அப்ளை.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது தேசபக்தி பாடல்கள். நேர்களே, இனி கேட்கலாம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லியில் செங்கோட்டையில் கொத்தளத்தில் இன்று காலை ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தாம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர் தழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும்.

சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150 ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இன்று பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் 100 வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள்.

அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு, இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த 100 ஆண்டின் சட்டங்களை கொண்டு 21-ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும், இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047 ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே

விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகளாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மனவுறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையிலே தனது குறைக்கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறைக்கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5-7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறைகடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதைப் போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக

சக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்ததே அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்றுதான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1900

1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10 12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10 12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10 12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள்.

ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME-களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 104 1/4 கடந்து விட்டது, அடுத்த 4 1/4 நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது

அசையாத நம்பிக்கை. என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது. அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே, கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம். புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும். அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும். பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியையும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை. மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் MSEக்கள், அதாவது MSME-க்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம், தரம், தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி. உணவு பதப்படுத்தல், நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்தில் என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலமளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகள்

உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதிசக்தி. இந்த கதிசக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல்நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த

வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறது, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திலும் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம், உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, 7 போக்குகளின் இந்த 7 சக்திகள், 7 சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவு கதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே

இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014க்கு முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14க்கு முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன. 2009-10 1.5 லட்சம் மின் வாகனங்கள். இந்த 25-26 25 லட்சம் மின் வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே,

ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது, மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த

அவர்களின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணையவழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிகுறி விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம்பெறுவதே இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள், அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது.

விட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடி பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை அராஜகம் என்ற பாதையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இன்று போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்புத் துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 ஆண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள்

முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட என்டிஏவிலிருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும் நகராட்சியாகட்டும் மாநகராட்சியாகட்டும் அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும், பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது. சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே

0: தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுயகௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரிது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே बहुत बहुत धन्यवाद।
2: எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருநெல்வேலி வானொலி, மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கான விருப்பமான மெலடி பாடல்களை நீங்கள் கேட்டு பெறும் இது சுகமான ராகங்கள். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1132

0: 5611333 என்ற எண்களில் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
1: அனைவருக்கும் இனிய ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்துபுந்தரை முருகன் பேசுறேன் சார். அனைவரும் நலம் தானா சார்?
0: அனைவரும் நலம் தான். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம்? மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு
1: நீ.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராத்திரியில்
0: போட்டிருக்கும். நீங்க கேட்ட பாடல் ஏதோ வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: டவுன் மேலிருந்து கருப்பசாமி பேசுறோமா.
0: கருப்பசாமி சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம், ஒரு மெலடி பாடல்.
1: படம் வந்து தீபம், பூலி வாசல்ல யாரடி வந்தது பாடல் கொடுங்க ஐயா.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:59 நிமிடம். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: நான் மகாலட்சுமி பேசுறேன்.
0: கடையநல்லூர்லிருந்து மகாலட்சுமி மேடம் பேசுறீங்க, ரொம்ப நன்றி.
1: தாலாட்டு பாட வாய்ந்த படத்தில் இன்னிலவுக்கே வானத்தை பிடிக்கல என்ற பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நன்றி நன்றி.
2: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

0: நேரம் இரவு 11:04. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவரும் நிறைவான நேயர் வருக வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து ஊரு விட்டு ஊரு வந்த படத்துல வந்து தானா வந்த சந்தனமே அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி, கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: PM.
1: நேரம் 11:39:30. நேர்கள் 100.1 FM கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைக்கானம். இதில் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
2: கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே.

0: திரைக்கானத்தின் நிறைவாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல்.
1: தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்

Sacadela,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் காதலா காதலா அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை காதலா காதலா திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: ஞாபகம் இருக்குதா?

0: நேயர்கள் இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இரவின் மடியில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கீழ.

Mm-mm.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கண்காட்சி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

புல்லாங்குழலின் பின்னிசை கேட்டு பூமகள் ராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள். பொங்கும் நினைவுகள் ஏக்கம் தந்திட தன்னந்தனியே மங்கை நடந்தாள்.

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசைமுழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீலம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை மெஹவஷ் ஃபாத்திமா. தி நேஷன் செலிப்ரேட்டட் இட்ஸ் 80th இண்டிபெண்டன்ஸ் டே யெஸ்டர்டே. ஆன் தி ஒகேஷன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹோய்ஸ்டட் த நேஷனல் ஃபிளாக் ஃப்ரம் த ரேம்பார்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் அண்ட் மேட் செவரல் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ். Addressing the nation, the Prime Minister said, over the past 12 years, crores of citizens of the country, with their determination and dedication, made every possible effort to take the country to new heights. The Prime Minister stressed that higher dreams and stronger resolutions raise the overall scale and capability of the nation's efforts.
1: Koi bhi rashtra tab mahaan banta hai, jab apne sapno, apne sankalpon, aur apne

0: 101.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறவாத இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் 3 படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். துவக்கமாக வறுமையின் நிறம் சிவப்பு படங் பாடல்கள் ஒலிக்க இருக்கும். இப்பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேயர்களே, இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் வறுமையின் நிறம் சிவப்பு படப்பாடல்களை ரசித்தோம். இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல்களின் படம் உல்லாச பறவைகள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இந்த பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:42:40. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உல்லாச பறவைகள் படப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

உல்லாச பறவைகள் படப்பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடலின் படம் வசந்த அழைப்புகள். எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் இந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1. எஃப்எம் கோல்டு வழங்குகிறது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வசந்த் அக்ரேகர் அவர்கள் தப்லா, ஜினி ஜினி பினி, கபீர் நிர்குணி பஜன்ஸ்,

நேயர்களே, இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வசந்த் அக்ரேகர் அவர்கள் தப்லா. நேரம் 3:21. நிகழ்ச்சியில் இனி ஷம்பு பிரசாத் போவார் அவர்களின் பாட்டு ராக் சுத்து கல்யாண் தர்பாரி.

பாமா கரே கரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே சாரே

பாசானே பாசானே.

சாமங்க சாகரே சனி சாரே தானி தாரே சா தாக தாமங்க சனி சாரே தானி சாரே.

தாக தானே தானே சாரே தானே பாபா தானே சாரே சாமகரே சனி சாரே தானி சாரே கனி தானி சாரே கனி தானி சாரே கனி தானி மகரே சனி சாரே கமரே சாரே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்க இருக்கிறோம். தூசி எம் குமரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஸ்ரீ ராஜமாதங்கி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சுத்ததன்யாசி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 4:29. நேர்களே, பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தூசி எம் குமரன் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் இனி அருள்வாய் அங்கையர் கண்ணி, எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது, தர்மவதி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: புலர்கின்ற இந்த இனிய காலை பொழுதில் FM கோல்டு வழங்குகிறது புலரும் பொழுது. திரை இசையில் இறைப்பாடல்களை தாங்கி வலம் வரும் இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தத்லானி குரல்களில் வேதாளம் பட பாடல்.

எம் எல் வசந்தகுமாரே குரலில் நாம் ரசித்தது சாவித்ரி படப்பாடல். நல்ல தம்பி படப்பாடலை ரசித்தோம். இனி ரசிக்க இருக்கிறோம் சாவித்ரி படத்திலிருந்து பாடல், எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் குரல்களில்.